0: Let's go! You already know!
1: Meri aashiqui
0: 2013.

பொறுப்பு துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறிய தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: வணக்கம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திகள் வாசிப்பவர் ஜோதி ஜெயக்குமார், செய்தி ஆசிரியர் எஸ் ஜே ராம்பிரசன். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை ஜனாதிபதி அனுர குமாரதிசநாயக்க எதிர்வரும் May 20 மற்றும் 22 ஆகிய திகதிகளில் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களுக்கு உத்தியோகபூர்வ விஜயங்களை மேற்கொள்ள உள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நெதர்லாந்துக்கான தனது அதிகாரப்பூர்வ பயணத்தை நிறைவு செய்து இன்று ஸ்வீடன் நாட்டுக்கு புறப்பட்டார். நாடாளுமன்ற உறுப்பினர் மைக்கேல் சாங் தாய்வான் பயணம் மேற்கொண்டதை சீனாவுக்கான கனேடிய தூதரகம் கடுமையாக விமர்சித்துள்ளது. வட அமெரிக்காவின் மிகப்பெரிய ராயல் எல்லை அமைப்பான லாங் ஐலண்ட் ரயில் ரோடு பணியாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர்.
1: இலங்கை செய்திகள்.
0: இலங்கையில் விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் கீழ் 5 மற்றும் 6வது இருகட்ட மதிப்பாய்வுகள் குறித்த இறுதி தீர்மானத்தை மேற்கொள்வதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்றுக் குழு எதிர்வரும் May 27 முடிவு செய்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் செயற்குழுவினால் இந்த மதிப்பாய்வுகளுக்கு உத்தியோகபூர்வ அனுமதி வழங்கப்பட்ட பின்னர் இலங்கைக்கு அடுத்த கட்டமாக சுமார் 700 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியை பெற்றுக்கொள்வதற்கான வழி திறக்கப்படும் என அந்த நிதியம் சுட்டிக்காட்டியுள்ளது. பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு வரும் இலங்கைக்கு இந்த நிதி பங்கீடு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. இதேவேளை இந்த மதிப்பாய்வுகளுக்கான அனுமதியை நிறைவேற்றுக் குழுவிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கு இலங்கை அரசாங்கம் சில முக்கிய நிபந்தனைகளை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் May 27 வாஷிங்டனில் நடைபெறவுள்ள செயற்குழு கூட்டத்தின் முடிவுகள் இலங்கையின் அடுத்த கட்ட பொருளாதார நகர்வுகளில் தீர்மானம் மிக்க ஒன்றாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. முன்னாள் அமைச்சர் வசில் ராஜபக்சவுடன் தொடர்புடையதாக கூறப்படும் மல்வானை சொகுசு இல்லா ஆக்கிரமிப்புடன் அனைத்து பல்கலைக்கழக பௌத்த பிக்குகள் ஒன்றியத்திற்கோ அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்திற்கோ எந்த தொடர்பும் இல்லை என அதன் ஒருங்கிணைப்பாளர் மெத்ரிக்ரியே தர்ம தேரோ தெரிவித்துள்ளார். ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தில் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த அவர், மல்வானையில் நடைபெறுவது உண்மையான மக்கள் போராட்டம் அல்ல என்றும் அரசாங்கத்திற்கு நெருக்கமான குழுவொன்றின் நாடகம் என்றும் சுட்டிக்காட்டினார். சட்டவிரோத சொத்துக்களை அரசுடமையாக்க அரசாங்கத்திற்கு முழு அதிகாரம் உள்ள நிலையில் இவ்வாறான ஆக்கிரமிப்பு நாடகங்கள் தேவையில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். ஜனாதிபதி அனுர குமாரதிசநாயக்க எதிர்வரும் May 20 மற்றும் 22 ஆகிய திகதிகளில் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களுக்கு உத்தியோகபூர்வ விஜயங்களை மேற்கொள்ள உள்ளதாகவும் அரசாங்க தகவல் திணைக்களம் அறிவித்துள்ளது. விஜயத்தின் முதற்கட்டமாக May 20 மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு செல்லும் ஜனாதிபதி பழைய மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற உள்ள மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளார். அதனைத் தொடர்ந்து போதைப்பொருள் ஒழிப்பை இலக்காக கொண்டு மட்டக்களப்பு வெபர் விளையாட்டரங்கில் நடத்தப்பட உள்ள ரட்டம எகட்ட தேசிய வேலை திட்டத்திலும் ஜனாதிபதி பங்கேற்க உள்ளார். அதனைத் தொடர்ந்து May 22 அம்பாறை மாவட்டத்திற்கான விஜயத்தை மேற்கொள்ளும் ஜனாதிபதி நிந்தவூர் கலாச்சார நிலையத்திற்கான அடிக்கல்லை நாட்டி வைக்கவுள்ளார். அத்துடன் அம்பாறை நகரில் அமையவுள்ள புதிய வர்த்தக தொகுதிக்கான கட்டுமான பணிகளையும் அவர் இதன்போது ஆரம்பித்து வைக்கவுள்ளார். இந்த விஜயத்தின் இறுதி நிகழ்வாக அம்பாறை மாவட்ட செயலக கேட்போர் கூட்டத்தில் நடைபெறவுள்ள மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு பிராந்தியத்தின் அபிவிருத்தி பணிகள் குறித்து ஜனாதிபதி கலந்துரையாட உள்ளார். பலவீனமான அந்நிய செலாவணி கையிருப்பை பாதுகாப்பதற்காக வாகன இறக்குமதி வரிகள் மீது தற்காலிகமாக 50% கூடுதல் கட்டணத்தை விதிப்பதற்கு அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானம் விவேகமான மற்றும் சரியான நேரத்தில் நடவடிக்கை என முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் அலிஸ் ஜாப்ரி ஆதரவு தெரிவித்துள்ளார். உலகளாவிய ரீதியில் அதிகரித்து வரும் நிச்சயமற்ற தன்மைகளுக்கு மத்தியில் இந்த நடவடிக்கை அவசியமானது என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து சமூக ஊடகங்களில் அறிக்கை ஒன்றை பகிர்ந்துள்ள அலிஸ் ஜாப்ரி, தற்போது சர்வதேச ரீதியில் நிலவி வரும் மோதல்கள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் எதிர்பார்த்ததை விட நீண்ட காலத்துக்கு தொடரக்கூடும் என்றும், இதனால் இலங்கை போன்ற இறக்குமதியை அதிகம் நம்பியிருக்கும் சிறிய பொருளாதாரங்களை கொண்ட நாடுகளுக்கு அழுத்தம் அதிகரிக்கும் என்றும் தான் ஆரம்பத்தில் இருந்து எச்சரித்து வந்ததாக கூறியுள்ளார். இதேவேளை கடந்த 15ஆம் தேதி அன்றோ அல்லது அதற்கு முன்னரோ திறக்கப்பட்ட நாணயம் கடிதங்களுக்கு இந்த கூடுதல் கட்டண விதிப்பில் இருந்து விலக்கு அளிக்க அரசாங்கம் எடுத்துள்ள முடிவையும் அவர் வரவேற்றுள்ளார். இதன் மூலம் இறக்குமதியாளர்கள் பின்னோக்கிய சிக்கல்களில் இருந்தும் தேவையற்ற நிர்வாக சுமைகளில் இருந்தும் பாதுகாக்கப்படுவர் என்று சுட்டிக்காட்டியுள்ளார். சர்வதேச மோதல்களால் எரிசக்தி சந்தைகள், வர்த்தக வழிகள், சுற்றுலாத்துறை, முதலீட்டாளர்களின் நம்பிக்கை மற்றும் வெளிநாட்டு நிதியுதவிகள் ஆகியவற்றில் ஏற்படும் பாதிப்புகள் இலங்கையின் பொருளாதார முயற்சியை இன்னும் பாதிக்கக்கூடியதாக ஒன்றாகவே வைத்திருக்கின்றது என்றும் அலிஸ் ஜாப்ரி வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் மாகாண சபை தேர்தலை இந்த ஆண்டுக்குள் நடத்துவது குறித்து அரசாங்கத்துக்குள் இடம்பெற்று வந்த ஆலோசனைகள் தற்போது தீர்மான கட்டத்தை எட்டியுள்ள நிலையில், தற்போதைய அரசியல் சூழலில் தேர்தலை நடத்துவது சாத்தியமற்றதாக பார்க்கப்படுகின்றது. எனினும் தேர்தல் முறைமை தொடர்பான விசேட அறிக்கை எதிர்வரும் ஜூன் மாத இறுதியில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் இறுதி அறிவிப்பு வெளியாகும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. தேர்தலை விரைவாக நடத்துவதா அல்லது 2027ஆம் ஆண்டு வரை ஒத்திவைப்பதா என்பது குறித்து ஆளும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்குள் தீவிர விவாதங்கள் இடம்பெற்று வருகின்றன. இதேவேளை தேர்தல் தாமதம் காரணமாக சர்வதேச ராஜதந்திர மற்றும் பொருளாதார அழுத்தங்கள் அதிகரிக்கக்கூடும் என வெளிவிவகார அமைச்சு கவலை வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் பொறுப்புக்கூறல் விவகாரங்களும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ESP பிளஸ் வரி சலுகை புதுப்பிப்பதும் இலங்கைக்கு முக்கிய சவால்களாக உருவாகியுள்ளன. அத்துடன் புலம்பெயர் இலங்கையர்களுக்கு வாக்களிக்கும் உரிமை வழங்குவது குறித்த பரிந்துரைகளும் தற்போது பரிசீலனையில் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேல் மாகாண ஆளுநர் ஹனீஃப் யூசுப் தனது பதவியில் இருந்து விலக விருப்பம் தெரிவித்துள்ளதாக உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். எனினும் புதிய ஆளுநர் ஒருவர் நியமிக்கப்படும் வரை பதவியில் தொடருமாறு ஜனாதிபதி விடுத்த கோரிக்கையை தாம் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இன்று வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் ஆளுநர் பதவியின் பொறுப்புகள் வெளிநாட்டு நேரடி முதலீடுகளுக்கான ஜனாதிபதியின் விசேட தூதுவர் பொறுப்பு மற்றும் குடும்ப கடமைகள் ஆகியவற்றையும் சமநிலைப்படுத்துவதில் சவால்கள் ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக சில காலத்திற்கு முன்பே பதவி விலகும் விருப்பத்தை ஜனாதிபதியிடம் தெரிவித்ததாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் புதிய ஆளுநர் நியமிக்கப்படும் வரை தற்காலிகமாக பதவியில் நீடிப்பதாகவும், அதன் பின்னர் வெளிநாட்டு முதலீடுகளுக்கான ஜனாதிபதியின் விசேட தூதராக தொடர்ந்து பணியாற்ற உள்ளதாகவும் ஹனீஃப் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு முதலீடுகளை ஈர்க்கவும் தேசிய வளர்ச்சிக்காகவும் தனது சர்வதேச தொடர்புகளை தொடர்ந்து பயன்படுத்த உள்ளதாக அவர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் மூத்த ஊடகவியலாளரும் அரசியல் ஆய்வாளருமான DBS ஜெயராஜ் தனது 72வது வயதில் கனடாவில் காலமானார். இலங்கையின் இன அரசியல், உள்நாட்டு யுத்தம் மற்றும் தற்போதைய அரசியல் நிலவரங்கள் குறித்து பல தசாப்தங்களாக விரிவான அறிக்கைகளையும் ஆழமான அரசியல் பகுப்பாய்வுகளையும் வழங்கி வந்த அவர், இலங்கையின் மிக முக்கியமான மற்றும் முதன்மை வாய்ந்த ஊடகவியலாளர்களில் ஒருவராக கருதப்பட்டார். இலங்கையில் தனது ஊடகத்துறை பயணத்தை ஆரம்பித்த அவர் பின்னர் கனடாவுக்கு புலம்பெயர்ந்தார். கனடாவில் இருந்தவாறே தொடர்ந்து எழுதி வந்தார். தமிழ் அரசியல் விவகாரங்கள் மற்றும் இலங்கையின் உள்நாட்டு யுத்தம் தொடர்பான அவரின் ஆழமான பதிவுகள் உள்நாட்டிலும் சர்வதேச ரீதியிலும் அவருக்கு பெரும் அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்தன. விரிவான அரசியல் ஆய்வுகள் மற்றும் வரலாற்று பின்னணிகளை தேடும் வாசகர்கள் மத்தியில் பல தசாப்தங்களாக ஒரு மதிக்கத்தக்க ஊடக குரலாக டிபிஎஸ் ஜெயராஜ் விளங்கி வந்தார்.
1: இந்திய செய்திகள்.
0: உள்ளாட்சி தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என மரமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தற்போதைய அரசியல் சூழல் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணிக்கு சாதகமாக இருப்பதாக அவர் கூறியுள்ளார். மேலும் மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் கூட்டணி கட்சிகளின் ஒருங்கிணைந்த செயற்பாடுகள் காரணமாக வரவிருக்கும் உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணி வலுவான வெற்றியை பெறும் என்றும் வைகோ நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். சென்னையில் உள்ள டாஸ்மாக் கடைகள் 10 மணிக்குள் கட்டாயமாக மூடப்பட வேண்டும் என சென்னை பெருநகர ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் சட்டம் மற்றும் ஒழுங்கை பேணும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிர்ணயிக்கப்பட்ட நேரத்திற்கு பின்னரும் மதுபான விற்பனை மேற்கொள்ளப்பட்டால் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. மேலும் டாஸ்மாக் கடைகள் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் காவல் கண்காணிப்பும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நெதர்லாந்துக்கான தனது அதிகாரப்பூர்வ பயணத்தை நிறைவு செய்து இன்று ஸ்வீடன் நாட்டுக்கு புறப்பட்டார். நெதர்லாந்து பயணத்தின் போது இரு நாட்டு உறவுகள், வர்த்தகம், தொழில்நுட்பம் மற்றும் பசுமை எரிசக்தி ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து உயர்மட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. மேலும் அந்நாட்டில் வாழும் இந்திய வம்சாவளியினரையும் பிரதமர் மோடி சந்தித்து உரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து ஐரோப்பிய நாடுகளுடனான உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் அவர் ஸ்வீடன் பயணத்தை ஆரம்பித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இன் செய்திகள்.
1: கனேடிய செய்திகள்.
0: நாடாளுமன்ற உறுப்பினர் மைக்கேல் சாங் தைவான் பயணம் மேற்கொண்டதை சீனாவுக்கான கனேடிய தூதரகம் கடுமையாக விமர்சித்துள்ளது. இந்த பயணம் கனடாவின் இறையாண்மையை உறுதிப்படுத்த நடவடிக்கை என சாங் கூறியுள்ளார். கனடா ஒரு சுயாதீன நாடு, எங்கு பயணிக்க வேண்டும் என்பதை வெளிநாட்டு அரசுகள் தீர்மானிக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். தாய்வான் நீரிணை வழியாக கனேடிய கடற்படை கப்பல்கள் செல்லுதல் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தாய்வான் பயணங்கள் தொடர்ந்தால் இரு நாடுகளுக்கு இடையிலான கூட்டுறவு பாதிக்கப்படும் என சீன தூதுவர் வாங் டி முன்னதாக எச்சரித்திருந்த நிலையில் இந்த சம்பவம் கனடா சீனா உறவுகளில் புதிய பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த மார்ச் மாதம் டொரண்டோ நகர மையத்தில் உள்ள அமெரிக்க துணை தூதரகத்திற்கு வெளியே இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடையதாக ஈராக் நாட்டை சேர்ந்த ஒருவர் மீது அமெரிக்காவில் தீவிரவாத குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. முகமது பகர் சாத் தாவூத் அல் சாதி மற்றும் அவரது நண்பர்கள் டொரண்டோ தாக்குதல் மற்றும் கனடாவில் உள்ள யூத ஆலயத்தை குறிவைத்த மற்றொரு தாக்குதலுக்கு பின்னால் இருந்ததாக அமெரிக்க வழக்கறிஞர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் ஈரான் ஆதரவு பெற்று கட்டாயிப் ஹிஸ்புல்லா மற்றும் இஸ்லாமிக் புரட்சிகர பாதுகாப்பு படை அமைப்புகளுடன் இணைந்து ஐரோப்பா முழுவதும் சுமார் 18 தாக்குதல்களை ஒருங்கிணைத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தேசிய பாதுகாப்பு விவகாரமாக கருதப்பட்ட நிலையில் ஆர்சிஎம்பி தீவிர விசாரணைகளை முன்னெடுத்திருந்தது. அமெரிக்காவில் 6 தீவிரவாத குற்றச்சாட்டுகளின் கீழ் அல் சாதி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். ஃபிஃபா வேர்ல்டு கப் தொடரின் டொரண்டோவில் நடைபெறும் தொடக்க போட்டிக்கான 3000-க்கும் மேற்பட்ட நுழைவுச் சீட்டுகள் இன்னும் விற்பனைக்கு கிடைப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. June 12 நடைபெறும் கனடா போஸ்னியா ஹெர்சகோவினா போட்டிக்கான டிக்கெட்டுகள் ஃபிஃபாவின் அதிகாரப்பூர்வ தளத்தில் லாஸ்ட் மினிட் சேல்ஸ் பிரிவில் பட்டியலிடப்பட்டுள்ளன. டிக்கெட் விலைகள் 2300 முதல் 4705 கனேடிய டாலர் வரை இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு உலக கிண்ண நுழைவுச் சீட்டு விலைகள் அதிகமாக இருப்பதாக ரசிகர்கள் கடும் எதிர்ப்பு வெளியிட்டுள்ள நிலையில், கடந்த டிசம்பரில் சில டிக்கெட்டுகளின் விலையை ஃபிஃபா குறைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. டொரண்டோ பெரும்பாக்கம் மற்றும் ஹாமில்டன் பகுதிகளில் இந்த ஆண்டில் முதல் வெப்ப அலை நாளை பிற்பகல் முதல் தொடங்க உள்ளதாக கனடா சுற்றுச்சூழல் அமைப்பு அறிவித்துள்ளது. வெப்பநிலை சுமார் 30 °C வரை உயரவும் வெப்ப அலை காரணமாக 36 °C வரை உணரப்படவும் வாய்ப்புள்ளது. இரவு நேர குறைந்த வெப்பநிலை 18 °C முதல் 20 °C வரை இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வெப்ப அலை செவ்வாய் இரவு வரை நீடிக்கும் எனவும் டொரண்டோ, மிசிசாகா, பிராம்ப்டன் உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு மஞ்சள் நிற வெப்ப எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. அதிக வெப்பத்தால் உடல்நல பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என்பதால் மக்கள் போதுமான தண்ணீர் குடிக்கவும் வெளிப்புற செயற்பாடுகளை குறைக்கவும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர்.
1: உலகச் செய்திகள்.
0: காங்கோ ஜனநாயக குடியரசில் ஏற்பட்டுள்ள எபோலா பரவலை சர்வதேச பொது சுகாதார அவசர நிலை என உலக சுகாதார நிறுவனம் அறிவித்துள்ளது. டாக்டர் காங்கோவின் எட்டியூரி மாநிலத்தில் இதுவரை சுமார் 246 தொற்றுகள் மற்றும் 80 மரணங்கள் பதிவாகியுள்ளன. அதில் 8 தொற்றுகள் ஆய்வகத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளன. நோயின் ஆரம்ப அறிகுறிகள் காய்ச்சல், தசைவலி, தலைவலி, சோர்வு மற்றும் தொண்டை வலி ஆகியனவாகும். பின்னர் வாந்தி, வயிற்றுப்போக்கு மற்றும் சில நேரங்கள் இரத்தப்போக்கு போன்ற கடுமையான அறிகுறிகள் ஏற்படலாம். இந்த வைரஸ் எட்டியூரி மாநிலத்தின் தலைநகர் மற்றும் சுரங்க நகரங்களிலும் பரவியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் அருகிலுள்ள உகாண்டா நாட்டிலும் 2 தொற்றுகள் உறுதி செய்யப்பட்டுள்ளன என்றும் அதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஐக்கிய அரபு அமீரகத்தின் பராக்கா அணுமின் நிலையம் அருகே ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதில் மின்சார ஜெனரேட்டரில் தீப்பற்றி எரிந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேற்கு எல்லை திசையிலிருந்து ஏவப்பட்ட 3 ட்ரான்களில் 2 சுட்டு வீழ்த்தப்பட்ட நிலையில் 3வது ட்ரான் அணுமின் நிலையத்தின் வெளிப்புற பகுதியில் தாக்கியதாக பாதுகாப்பு அமைச்சு கூறியுள்ளது. இந்த சம்பவத்தில் உயிரிழப்புகளும் கதிரியக்க பாதிப்புகளும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலை ஆபத்தானது என குறிப்பிட்டுள்ள அரசு, அமெரிக்கான அணுசக்தி நிலையங்களை குறிவைப்பது சர்வதேச சட்டங்களுக்கு எதிரானது என கண்டனம் வெளியிட்டுள்ளது. ஈரான் இஸ்ரேல் போரை முடிவுக்கு கொண்டு வரும் பேச்சுவார்த்தைகள் தடைபட்டுள்ள நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் காலம் விரைந்து செல்கின்றது என ஈரானுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளார். தனது ட்ருத் சோசியல் பதிவில் உடனடி முன்னேற்றம் இல்லையெனில் ஈரானுக்கு எதுவும் மீதம் இருக்காது என அவர் தெரிவித்தார். இதற்கிடையில் அமெரிக்கா சமரசமான நிலைப்பாடுகளை வழங்கவில்லை என ஈரான் ஊடகங்கள் குற்றம் சாட்டியுள்ளன. இதனால் பேச்சுவார்த்தைகள் முட்டுக்கட்டையை சந்திக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் வெளியுறவு அமைச்சகம் பேச்சுவார்த்தை முன்மொழிவுகள் பொறுப்பானது, நியாயமானதும் என கூறியுள்ள நிலையில் இருதரப்புக்கும் இடையே பதற்றம் மேலும் அதிகரித்து வருகின்றது. வட அமெரிக்காவின் மிகப்பெரிய ரயில் எல்லை அமைப்பான லாங் ஐலாண்ட் ரயில் ரோட் பணியாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். சுமார் 3500 தொழிலாளர்கள் சம்பளம் மற்றும் பணி நிபந்தனைகள் தொடர்பான ஒப்பந்தம் எட்டப்படாததால் வேலை நிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். இது 30 ஆண்டுகளில் முதல் முறையாக இடம்பெறும் முக்கிய வேலை நிறுத்தமாகும். நியூயார்க் நகர பகுதிகளில் பணிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் மற்றும் தாமதங்களை சந்திக்க நேரிடும் என மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்டேஷன் அதாரிட்டி எச்சரித்துள்ளது. அத்தியாவசிய பயணிகளுக்காக மட்டுப்படுத்தப்பட்ட மேலதிக தனிப்பட்ட பேருந்து சேவைகள் மட்டுமே வழங்கப்படுகின்றன எனவும், விரைவில் தீர்வு கிடைக்காவிட்டால் மேலும் நெரிசல் அதிகரிக்கலாம் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
1: விளையாட்டுத்துறை செய்திகள்.
0: மலையாள விளையாட்டரங்கில் இன்று நடைபெற்ற முக்கியமான ஐபிஎல் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி 23 ஓட்டங்களால் பஞ்சாப் கிங்ஸ் அணியை வீழ்த்தி இந்த ஆண்டு பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்ற முதல் அணியாக மாறியது. 223 ஓட்டங்கள் என்ற கடின இலக்கை நோக்கி பதிலடி கொடுத்த பஞ்சாப் கிங்ஸ் 20 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்புக்கு 199 ஓட்டங்கள் மட்டுமே பெற்று தோல்வியடைந்தது. முன்னதாக முதலில் தொடுபடுத்தாடிய பெங்களூர் அணி 20 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்புக்கு 222 ஓட்டங்களை குவித்தது. இந்த வெற்றியின் மூலம் பெங்களூர் அணி புள்ளிப்பட்டியலில் முன்னிலை வகிப்பதுடன் நேரடியாக பிளே ஆஃப் சுற்றுக்கான இடத்தையும் உறுதி செய்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கை ஜனாதிபதி அனுர குமார திசநாயக்க எதிர்வரும் மே 20 மற்றும் 22 ஆகிய திகதிகளில் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களுக்கு உத்தியோகபூர்வ விஜயங்களை மேற்கொள்ளவுள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நெதர்லாந்துக்கான தனது அதிகாரப்பூர்வ பயணத்தை நிறைவு செய்து இன்று ஸ்வீடன் நாட்டுக்கு புறப்பட்டார். நாடாளுமன்ற உறுப்பினர் மைக்கேல் சாங் தாய்வான் பயணம் மேற்கொண்டதை சீனாவுக்கான கனேடிய தூதரகம் கடுமையாக விமர்சித்துள்ளது. வட அமெரிக்காவின் மிகப்பெரிய ராயல் எல்லை அமைப்பான லாங் ஐலாண்ட் ரயில் ரோடு பணியாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இத்துடன் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இன் செய்தி அறிக்கையின் நிறைவு பெறுகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையினை நேர்கள் நாளை அதிகாலை 5 மணிக்கு கேட்கலாம்.

0: இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றே புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ் சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD CMR FM 101.3.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383.
1: சுகந்தன் 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
3: எங்கும் எங்கும் எதிலும் எதிலும் CMR FM 101.3.
4: நேரம் இப்பொழுது 11:29. நேயர்கள் இணைந்திருப்பது CMR தமிழ் FM-ஓடு. உங்களுக்காக ஒரு தலைப்பினை உரையரங்குக்கு வழங்கியிருந்தோம். இணைந்து சிறப்பிக்க காத்திருக்கின்ற அத்தனை அன்பு நேயர்களுக்கு மிக்க நன்றியினையும் வரவேற்பினையும் நாங்கள் சொல்லிக்கொள்கின்றோம். தொடர்ந்து இணைய நேயர்களும் இணைந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-593-0055. இது முள்ளிவாய்க்கால் வாரம் என்னும் நாளைய தினம் எனும் சில நிமிடங்களிலே முள்ளிவாய்க்கால் நாள் கடைபிடிக்கப்பட இருக்கின்றது. கண்டிப்பாக இங்கும் கூட கடைபிடிக்கப்படுகின்றது 2 இடங்களிலே என்பதை கூட நீங்கள் அறிந்திருப்பீர்கள். உங்களுக்கு நாங்கள் வழங்கியிருக்கின்ற தலைப்பு, பொதுவான தலைப்பு, இந்த முள்ளிவாய்க்கால் யுத்தம் 2009 நடைபெற்ற போது உங்களில் பலர் அந்த முள்ளிவாய்க்காலே நீங்கள் இறுதிக்கட்ட யுத்தத்தில் நின்றிருப்பீர்கள். அந்த நினைவலைகளை கூட நாங்கள் அதை நினைத்து அழுவதற்கு அல்ல நிச்சயமாக இந்த தலைப்பு என்பது, அதை குறித்து நாங்கள் பேசலாம். தொடர்ந்து நெஞ்சில் அழியாத வடுக்கள், அவை முள்ளிவாய்க்கால் நினைவலைகள் என்ற தலைப்பினை உங்களுக்கு தருகின்றோம். நாங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடியவற்றை பகிர்ந்து கொண்டு அதை நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டு செல்லலாம். காலத்தின் சக்கரம் சுழன்றாலும் சில நினைவுகளின் வடுக்கள் என்றும் ஆறிவிடுவதில்லை. இருந்தாலும் கூட அதை நாங்கள் நமக்கான அடுத்த கட்ட எழுச்சிக்காக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். 18 ஈழத்தமிழினத்தின் வரலாற்றிலே மறக்க முடியாத, மறக்கக்கூடாத ஒரு கருப்பு நாள். முள்ளிவாய்க்கால் என்ற ஒற்றை சொல் இன்று உலகெங்கும் வாழும் தமிழர்களின் நெஞ்சிலே ஆறாத வடுவாக, நீதிக்கான குரலாக ஒலித்து கொண்டிருக்கின்றது. நேயர்களே, பார்க்கலாம், நாங்களும் பேசி பார்ப்போம், இணைந்து கொள்ளுங்கள். ஒரு சில விளம்பரங்கள் பாடலை தொடர்ந்து உங்களை சந்திக்கப் போகின்றோம்.
5: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
6: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
7: நோ. முதியோர் பராமரிப்பு, VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க். உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677.
8: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
9: ஆலோசனைகளும் இலவசம்.
8: ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன் 416-475-4661 416-475-4661 4-1-4-6-4-7-5.

0: நேரம் இப்பொழுதும் 11:38 தொடர்ந்து ஒரு அரங்கிலே உங்களை சந்திக்க
1: போகிறோம்.
0: மே மாதம் 18 தமிழினத்தின் ஈழத் தமிழினத்தின் வரலாற்றிலே அழியாத வடுக்களையும் ஆறாத ரணங்களையும் சுமந்திருக்கும் ஒரு கரை நாள். முள்ளிவாய்க்கால் என்ற அந்த சிறிய நிலப்பரப்பில் எங்கள் உறவுகள் குருதி சிந்தப்பட்டு இந்த உலகமே மௌனித்து நின்ற ஒரு பேரல அபலத்தினுடைய நினைவு நாட்களாக இந்த நாட்கள்
1: இருக்கின்றன.
0: எமது உறவுகளையும் வீரர்களையும் நினைவு கூர்ந்து கொண்டு இந்த தலைப்பிலே நீங்கள் பொதுவாக உங்களுடைய கருத்துக்களை அந்த நினைவு கூறல்களை வைக்கலாம். முள்ளிவாய்க்கால் துயரத்தின் சாட்சிகளாக அந்த வழிகளையும் அங்கிருந்து நாம் கற்றுக்கொண்ட பாடங்களையும் இன்றைய இந்த சிறப்பு நேரலையில் மனிதம் போற்றி பகிர்ந்து கொள்வோம். வாருங்கள். அந்த ஈரமான நினைவுகளும் ஆறாத வடுக்களும் குறித்து நீங்கள் பேசலாம். உண்மையில் முள்ளிவாய்க்கால் என்பது வெறும் வரலாற்று பக்கம் அல்ல, அது ஒவ்வொரு தமிழரின் மனதிலும் இருக்கின்ற ஒரு பண்பாட்டு ரணம்.

அதே நேரம் எங்களுடைய குழந்தைகளுடைய தொலைந்து போன கனவுகளும் அவர்களுடைய தொடரும் நம்பிக்கைகளும் குறித்து நீங்கள் பேசிக் கொள்ளலாம். அங்கிருந்த இருக்கின்ற எங்களுடைய பெண்கள், சகோதரிகள், தாய்மார், அம்மாக்களுடைய அசாத்தியமான அந்த மன வலிமையை நீங்கள் அங்கீகரித்து பேசிக் கொள்ளலாம். காணாமல் போன தங்களுடைய உறவுகளுக்காக இன்றும் காத்து கொண்டிருக்கின்ற தாய்மார்களின் ஏக்கத்தை பிரதிபலிக்கும் விதமாக நீங்கள் குரல் கொடுக்கலாம். இந்த மாதிரி பல்வேறு விடயங்கள் இருக்கின்றன, பேசிக் கொள்வதற்கு பேசிக் கொள்ளுங்கள். முள்ளிவாய்க்கால் கஞ்சி, அதை எப்படி அதுக்குள்ளே இருக்கின்ற மனிதம், அதை ஏன் நாம் அடுத்த தலைமுறைக்கு கொடுத்து செல்ல வேண்டும், எதற்காக அவர்களுக்கு இவையெல்லாம் புகட்டப்பட வேண்டும், தெரியப்படுத்த வேண்டும் என்ற விடயங்களை நீங்கள் பேசலாம்.

0: எங்களோடு இணைந்திருக்கின்ற முதலாவது நேயர். வணக்கம்.
1: வணக்கம் ஜோதி. குணா ஹாய்கா.
0: இனிய வணக்கம் குணா. உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். சொல்லுங்க.
1: இன்னைக்கு ஒரு கனத்த நாளா இருக்கின்றது.
0: கண்டிப்பா.
1: நான் போன வருஷம் ஒரு கடிதம் இல்லை, ஒரு ஸ்பீச் மாதிரி எழுதி நான் இருக்கு. நீங்க சிறிது இருந்தாலும் நான் அந்த கடிதம் வாசிச்சு ஒரு நல்ல ஒரு இதாக எழுதினான். பட் போன வருஷம் இது நல்ல எழுதும்போது என்னால வெளியில கலைக்க முடியாம போயிட்டது. அப்ப இந்த கடிதம் பொதுவா எல்லாருமா சேர்ந்து வாசிச்சு அனுமதிங்களா?
0: நிச்சயமாக.
1: அன்புக்கினிய தமிழ் தமிழ உறவுகளுக்கும் உலகம் முழுவதும் இந்த ஒலிபரப்பை கேட்டுக் கொண்டிருக்கும் என் அன்பு தமிழ சகோதர சகோதரிகளுக்கும் எனது இதயபூர்வ வணக்கங்கள். இன்று நாம் நினைவு கூறுவது ஒரு நாள் மட்டுமல்ல, ஒரு மக்களின் கண்ணீரால் எழுதப்பட்ட வரலாற்றின் கருப்பு அத்தியாசம். மனித மனசாட்சியை உலுக்கிய ஒரு துயரத்தை முள்ளிவாய்க்கால். முள்ளிவாய்க்கால் என்பது ஒரு வரைபடத்தில் இருக்கும் ஒரு சிறிய இடம் மட்டுமல்ல, அது ஆயிரம் தாய்களின் அழுகை ஒழித்த மண், கனவுகள் புதைக்கப்பட்ட மண், இன்னும் பேசாத கல்லறைகளின் அமைதியான சாட்சி. 2009 அந்த இறுதி நாட்களில் வானம் கூட புகையால் கருமையாகியது என்று மக்கள் சொன்னார்கள். கடல் அலைகள் கூட மனிதர்களின் அலர்களை தாங்கிக் கொண்டு கரையை அடைந்த என்று பலர் நினைத்தார்கள். அந்த நாட்களில் உயிர் பிழைத்தோர் ஒரு போராட்டமாக மாறியது. ஒரு தாய் தனது குழந்தைகளை காப்பாற்ற ஓடினார். ஒரு குழந்தை அம்மா என்று அலறியது. ஒரு தந்தை தனது குடும்பத்தை தேடிக்கொண்டு அலைந்தார். பல குடும்பங்கள் ஒரு கணத்தில் திசறின. அந்த மண்ணில் விழுந்த ஒவ்வொரு கண்ணீர் துளியும் இன்று வரலாற்றின் சாட்சியாக நிற்கின்றது. ஆனால் இன்றும் நாம் பேசுவது வெறும் துயரத்தை மட்டுமல்ல, ஒரு மக்களின் உயிர் பிரிவையும் பேசுகின்றோம். எவ்வளவு துன்பம் வந்தாலும் தன் மொழியை மறக்காத ஒரு இனத்தின் மன வலிமையை பேசுகின்றோம். தமிழர் வரலாறு என்பது ஒரு தீபம் போல இருக்கின்றது. காற்று அடித்தது, புயல் வந்தது, ஆனால் அந்த தீபம் அணையவில்லை. முள்ளிவாய்க்கால் எங்களுக்கு ஒரு கேள்வியை கேட்கிறது. மனித உயிரின் மதிப்பு என்ன? ஒரு உலகத்தில் உலகத்தையும் கேட்கின்றது. ஒரு மக்களின் கண்ணீரை வரலாறு மறந்து விடலாமா? இன்று நாம் நினைவு கூறும்போது வெறுப்பை விதைக்க, சாரி மன்னிக்கவும், வெறுப்பை விதைக்க அல்ல, மனித நேயர் நான் தமிழ் கணங்களை எழுத கொஞ்சம் கஷ்டமாக நான் முடிஞ்ச வரைக்கும் இன்று நினைவு கூறும்போது வெறுப்பை விதைக்க அல்லது மனித நேயத்தை காக்க வரலாற்று மறக்காமல் இருக்க இன்னும் ஒரு முள்ளி வாய்க்கால் எந்த மக்களுக்கும் வரக்கூடாது என்பதற்காக நாம் இழந்த உயிர்களை மீண்டும் கொண்டு வர முடியாது, ஆனால் அவர்களின் நினைவுகளை உயிரோடு வச்சிருக்க முடியும். ஒரு மக்கள் தங்கள் வரலாற்றை மறந்துவிட்டால் அவர்களின் எதிர்காலம் மங்கிவிடும். அதனால் தான் இந்த நினைவு ஒரு அரசியல் அல்ல, அது ஒரு மனித உணர்வு. இன்று நாம் அமைதியாக தலை குனிகின்றோம். உயிரை இழந்த அனைத்து பொதுமக்களும் தங்கள் அன்புகளை இழந்த குடும்பங்களும் இன்னும் பதிலடி வாழும் விஜயங்களும் அவர்கள் நினைவு என்றும் வாழும். அவர்களின் கண்ணீர் வரலாற்றில் என்றும் அழியாது. அமைதி நினைக்கட்டும், நீதி நினைக்கட்டும், மனிதனையும் வெல்லட்டும். நன்றி.
0: நிச்சயமாக மிக நன்றி குணா. மேலதிகமா ஏதாவது சொல்ல போறீங்களா?
1: இல்ல இல்ல, நான் இந்த இடம் பாதிக்கலாம் ஒரு எமோஷனல் எழுதினது அப்படியே இருந்து வச்சுக்கிறேன் பக்குவமா. அப்ப இன்றைக்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சது.
0: கனம் கொள்கின்ற ஒரு நாட்கள் இவை எல்லாமே
1: உண்மைதான். ஏன்னா இப்ப நாங்கள் இப்ப நேரடியா பாதிக்காவிட்டாலும் ஒவ்வொரு இது வந்து ஒரு நேரடியான இப்ப என்னோட குடும்பத்தை நேரடியா பாதிக்கிட்டாலும் எல்லாருக்கும் உயிர்கள் சொந்தங்கள் மாவீரர்கள் கொடுத்த தியாகங்கள் எல்லாம் நாங்க மறக்க முடியாது. எவ்வளவோ நீங்க ஆட வசதி இதாக இருந்தாலும் நமக்காண்டி உயிர் வளர்ந்த மாவீரர்களுக்கும் நமது எங்களை வரலாறு காப்பிடுறதுக்கான இழந்த எல்லாருக்கும் மேலே மனதுக்கு தாங்க முடியாத கவலையான ஒரு நினைவு மறக்க முடியாது. நன்றி வாய்ப்பு தந்ததுக்கு.
0: மிக்க நன்றி குணா. உங்க வருகைக்கு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நேரம் இப்பொழுது 11:45. ஆமாம், நீங்கள் உங்களுடைய கருத்துரைகளாகவோ அல்லது கவிதையாக கூட நீங்கள் எடுத்து வரலாம் என்பதனையும் உங்களுக்கு அந்த நினைவுகளை தாங்கிய கவிதைகளையும் எடுத்து வரலாம். இந்த பொழுதிலே பொறுமையோடு காத்திருங்கள். காத்திருக்கின்ற நேயர்களுக்கு மிக்க நன்றி. கனேடிய தமிழர் சமூகம், கனேடிய தமிழர் மாணவர் சமூகம் விடுக்கின்ற அறிவித்தலை உங்களுக்காக தந்து கொண்டு நேயர்களை சந்திக்கப் போகின்றோம். 2009 தமிழர் தாயகத்தின் முள்ளிவாய்க்காலில் பல்லாயிரக்கணக்கான எங்களுடைய மக்கள், ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் என பாகுபாடின்றி கொல்லப்பட்டு 17 ஆண்டுகள் முடிவடைந்திருக்கின்றன. இந்த அந்த காலகட்டத்தில் பலியான அப்பாவி பொதுமக்களுக்குமான நினைவாகவும் இன அழிப்புக்கான நீதி வேண்டியும் உலகெங்கும் இருக்கின்ற தமிழ் மக்கள் தவம் இருக்கின்ற ஒரு நாளாக, ஒரு புனிதமான ஒரு நாளாக இந்த மே 18 அடையாளப்படுத்தப்பட்டு வருகின்றது. இம்முறை 2 நிகழ்வுகளாக இந்த மே 18 நாளைய நாள் திங்கட்கிழமை காலை 11 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை இலக்கம் 90-50 பிராம்லி ரோட்டிலே இருக்கின்ற செங்குல்சி பார்க்கில் உங்களுக்கான இந்த நினைவு கடைபிடிக்கப்படும். அங்கும் நீங்கள் செல்லலாம். அதே நேரம் மாலை 6 மணிக்கு ஸ்காபரோ டவுன் சென்டரில் உள்ள ஆல்பர்ட் கேம்பல் சதுக்கத்திலும் இந்த நினைவு கூறல் நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. அங்கும் நீங்கள் சென்று கொள்ளலாம். அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கனேடிய தமிழர் சமூகம், கனேடிய தமிழர் மாணவர் சமூகம் உங்களை அழைக்கின்றனர். தொடர்பு இலக்கங்களை தருகின்றோம். 437-431-9333. அதே நேரம் மற்றொரு இலக்கமும் இருக்கின்றது. 647-914-2178. மறுபடியும் அந்த இலக்கங்கள் விரைவாக 437-431-9333. 647-914-2178. ஆமாம், புலம்பெயர்ந்தாலும் நிச்சயமாக எங்களுடைய எண்ணங்கள் அத்தனையுமே தாயகம் நோக்கி தான் இருக்கின்றது. புலம்பெயர் தமிழர்கள் அதற்கான சாட்சியங்கள் தான் இவை எல்லாமே. முள்ளிவாய்க்காலில் மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட போது புலம்பெயர் தேசங்களில் தமிழர்கள் வீதிக்கு வந்து கதறிய அந்த துயரம் உலகையே உலுக்கியது. இன்றும் தாயகத்தில் வாழும் எங்களுடைய உறவுகளினுடைய வாழ்வாதாரத்திற்கும் நீதிக்கான போராட்டத்திற்கும் புலம்பெயர் தமிழர்கள் வழங்குகின்ற ஆதரவு என்பது நிச்சயமாக பிரிக்க முடியாத தொப்புள் கொடி உறவின் வலிமையை உணர்த்தி கொண்டிருக்கின்றது. அந்த மாதிரி நாளைய தினம் இந்த நிகழ்வுகளில் நாங்கள் எல்லோரும் இணைந்து அதை போற்றிக் கொள்வோம், நினைவு கூர்ந்து கொள்வோம். இப்பொழுது அடுத்த நேயர் எங்களோடு இணைக்கின்றார். வணக்கம்.
2: வணக்கம் ஜோதி, இது சிவானந்தன்.
0: இனிய வணக்கம் சிவானந்தன், உங்களை வரவேற்கிறேன். சொல்லு.
2: நன்றி. மிக சுருக்கமாக சொல்லி முடிக்கவும் பலரும் காத்திருப்பார்கள். இந்த முள்ளிவாய்க்கால் என்றது வந்து ஒரு இடத்தின் பெயர் அல்ல ஜோதி, அது தமிழ் இனத்தின் மறக்க முடியாத துயரத்தின் ஒரு அடையாளம். அது வந்து முள்ளிவாய்க்கால் என்றது அந்த ஞாபகார்த்த தினம். வருடந்தோறும் 17 வருடங்களாக நாங்கள் கொண்டாடி கொண்டு வருகின்றோம். அந்த பல நாடுகளிலும் இது கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக கனடாவில் பெருவாரியாக தமிழர்கள் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற நாடானபடியால் அதை நாங்கள் மிகவும் ஊக்கமாகவும் பெருவாரியாகவும் அதை நாங்கள் வரவேற்று எங்களுக்காக தியாகம் செய்தவர்களை நினைத்து நாங்கள் இதை கொண்டாடுகின்றோம். இதன் காரணமாகத்தான் அந்த உருவானது இந்த கஞ்சி பரிமாற்றம். இன்றைக்கு உலகம் முழுக்கலுமே அது பரிமாற்றப்பட்டு வருகிறது. இந்த கஞ்சி உருவான விதம் கூட பலருக்கும் பெரிய ஆச்சரியமாக இருக்கும். அதாவது கடைசி நேரத்தில் உணவு இல்லாமல் தவித்து தப்பி பிழைப்பதற்காகத்தான் இந்த கஞ்சி உருவாக்கப்பட்டது. அதனாலேதான் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கடைசி காலத்தில் தாங்கள் தப்பி பிழைப்போமோ அதுவரை நாங்கள் இந்த கஞ்சியை சாப்பிட்டு கொண்டு தப்புவோமோ என்று கனவு கொண்டு இருந்த மக்களை அந்த இறுதி காலத்திலே எப்படியாக ஈன இறக்கமற்ற முறையிலே கொடுங்கோல் ஆட்சியாளர்கள் எப்படி கொன்று முடித்தார்கள் என்பது ஞாபகத்து வரும் பொழுது மிகவும் மனவருத்தமாக இருக்கின்றது. உதாரணத்துக்கு எனக்கு இன்றைக்கு ஞாபகம் இருக்கிறது, அந்த ஐக்கிய நாடுகள் சபை ஊழியர்கள் வந்து கடைசி முறையாக வாகனங்களில் விட்டு செல்லும் பொழுது அந்த குழந்தைகள், அந்த இளைஞர்கள், அந்த பெண்கள் எல்லோரும் அழுகுரல், அழாத குறை என்று எல்லாம் இல்லாமல் கெஞ்சி கெஞ்சி விடாமல் ப்ளீதிங்காக கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு அவர்கள் ஒரு அக்கறையும் காட்டாமல் சென்று விட்டார்கள். ஆனால் அதற்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும், உள்மனது சொல்லியிருக்கும், இவர்கள் இன்னும் ஒரு சில நாட்களில் மரணத்தை அண்மிப்பார்கள் என்று தெரிந்திருந்தும் அவர்கள் விட்டு சென்றார்கள். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு உங்களுக்கு வடிவாக தெரியும், இந்த இனவாத இளைஞர் தாங்கள் செய்கின்ற கொடுமையான அராட்சகமிட்ட செயல்களுக்கு தமிழ்நாடு பக்கத்திலே இருந்த தமிழ்நாடு அரசு கூட, அதை விட இந்திய மத்திய அரசுகள் கூட எங்களை அனாதியாக, எங்களுடைய இனத்தை அனாதியாக விட்டுவிட்டு மற்றும் யூரோப்பியன் யூனியன் மற்றும் நேட்டோ போன்ற அமைப்புகளினுடைய உத்வேகத்தோடு இன்றைக்கு அது எங்களை கொல்லுவதற்கு உதவிகளை செய்து முடித்து விட்டார்கள். இன்றைய வரும் வரையும் எங்களை ஒரு பயங்கரவாத இயக்கமாகத்தான் கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ச்சுனேட்லி எங்களுடைய நாங்கள் இன்றைக்கு வாழ்கின்ற நாடு கூட எங்களை மன்னித்தோ அல்லாது அது பிள்ளையான விஷயம் என்று அறிந்தோ அதை இன்னும் எடுத்தபாடில்லை. எங்களுக்கான விமோச்சனம் கிட்டடியில் வரும் என்று எதிர்பார்க்கின்றோம். ஆனால் ஒன்றை கொண்டை கூறி முடவிடுவேன். 2009 ஜோரி இந்த தமிழ் பிரதேசங்களிலே பிரகாசித்துக் கொண்டிருந்த ஒரு பெண்களினுடைய பாதுகாப்பு சட்டம் ஒழுங்கு என்ற ஒரு நியதியெல்லாம் இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டது. அது ஒரு காலத்திலே ஒரு பெருந்தலைவர் இருந்தார், அவருடைய திட்டங்களை மக்கள் ஆதரித்தார்கள், அவர்கள் உண்மையாக விசுவாசமாக அவரை நேசித்தார்கள். அதன்படி இன்றைக்கு அந்த அவர் இல்லாது போனதன் காரணமாக இன்றைக்கு மக்கள் அதுகள் இல்லாமல் இன்றைக்கு நாடு பல கல்லோலகட்டுப்பட்டு தள்ளப்பட்டிருக்கிறது என்று நினைக்கும் பொழுது பெரிய கவலையாக இருக்கிறது. கடைசியாக என்னுடைய இன மக்கள் எங்களுடைய எங்களுக்காக அவர் தங்களுடைய உயிர்களை கொடுத்த பல்லாயிரக்கணக்கான தியாக சீலர்களை நான் வணங்கி கொண்டு என்னுடைய அன்பையும் ஆதரவையும் ஞாபகத்தையும் தெரிவித்துக் கொண்டு விடுகிறேன். உங்களுடைய நேரத்துக்கு நன்றி ஜோதி, வணக்கம்.
0: மிக்க நன்றி. அந்த நினைவுகளை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. உங்க வருகைக்கும் சந்திப்போம் மீண்டும்.
2: நன்றி.
0: நன்றி. நேரம் இப்பொழுது 11:52. அழைப்பிலே காத்திருக்கின்ற அத்தனை நேயர்களுக்கும் நன்றி. நாங்கள் உங்களை தொடர்ந்து வரவேற்கின்றோம். இணைந்து கொண்டு இந்த நினைவுகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். சுவானந்தன் அண்ணா அவர்கள் முள்ளிவாய்க்கால் கஞ்சியை பற்றி சொன்னார். நிச்சயமாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்பது உலகெங்கும் வாழும் தமிழர்களுடைய ஒரு புனிதமான அடையாள சின்னமாக இன்று மாறியிருக்கின்றது. நேயர்களே, உலக தமிழர்கள் அனைவரும், அதிலே குறிப்பாக எங்களுடைய ஈழத்தமிழர்கள் உடைய வீடுகளிலும் இல்லை வீதிகளிலும் கூட கஞ்சி காய்ச்சி மக்களுக்கு பகிர்ந்து வருவது ஒரு பண்பாட்டு, அந்த மாதிரி இது ஒரு பண்பாட்டு புரட்சி என்று சொல்லிக்கொள்ளலாம். ஒரு காலத்தில், அந்த காலத்திலே 2009 நம்மளை அழிப்பதற்காக உணவு மறுக்கப்பட்ட போது எப்படி நாம் உயிர் பிழைத்தோம் என்பதை நினைவூட்டுகின்ற ஒரு குறியீடாக இந்த கஞ்சி இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், அதிலே எந்த சுவையும் ஊட்டப்படவில்லை, எந்த பயரோ பருப்போ காய்கறிகளோ எதுவும் இல்லை. ஒரு அளவுக்கு கிடைத்த அந்த அரிசியை வைத்து கொண்டு, ஒரு பிடி அரிசியை கொண்டு 10 பேரின் பசியை தணிக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் அந்த இருந்த அந்த நீராகாரம்தான் எங்களுடைய பிள்ளைகளுடைய உயிர் காத்த ஒரு அமிழ்தம் என்று சொல்லலாம். கண்டிப்பாக அந்த மாதிரி இந்த கஞ்சி இன்று தமிழர்களுடைய, ஈழத்தமிழர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அழியாத வரலாற்று அடையாளமாக மாறியிருக்கின்றது. இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேரை சந்திக்கப் போகின்றோம். வணக்கம். இனிய வணக்கம் குழந்தை வேல், வாருங்க வரவேற்கிறேன், சொல்லுங்க.
3: உண்மையில் ஒரு பேரமான நாள் தான். காரணம் என்னவென்றால், இத்தனையோ பிரச்சனைகளின் மத்தியிலும் இம்மக்கள் அலைந்து தெரிந்து இத்தனை கஷ்டங்களை தெரிவித்துக் கொண்டு வாழ்ந்த அந்த காலம், அது ஒரு கொடூரமான ஒரு யுத்த காலம். அந்த கால நேரத்திலே அந்த ஏற்கனவே ஒருவர் சொன்னதை போன்று ஒரு ஒரு சுண்டு அரிசியை கஞ்சாக காட்டினால் கூட குறைஞ்சது ஒரு 20 பேராவது குடிப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். கடைசி நேரம் தாங்கள் எப்பொழுது எங்களுடைய உயிர் பிரிய போகிறோம் என்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கும் மக்களுக்காக இந்த கஞ்சிகளை ஒரு பானமாக அவர்கள் குடித்து மகிழ்ந்து ஒரு பிரியாணி சாப்பிடுவது போன்ற சுவை இல்லாவிட்டாலும் கூட அது ஒரு புனிதமானது, மகிழக்கூடியது, அது எளிமையானது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வாய்ப்பு.
0: மிக்க நன்றி. உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம்.
3: நன்றி.
0: நன்றி. ஆம் நேர்களே, நீங்களும் இணைந்து கொண்டு முள்ளிவாய்க்கால் நினைவுகளை, அது எத்தனையோ விடயங்கள் இருக்கின்றன இப்பொழுது நேயர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி, அது குறிப்பாக எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு அதனுடைய மகிமையை, அதனுடைய அவசியத்தை ஏன் எடுத்து சொல்ல வேண்டும். இது மட்டுமல்ல, அந்த யுத்தம், இப்படி பல விடயங்கள் இருக்கின்றன. அதுக்குள்ளேயே ஒவ்வொரு விடயங்களையும் நீங்கள் பேசிக்கொள்ளலாம். ஏற்கனவே ஆரம்பத்தில் நான் ஒரு சில விடயங்களை உங்களுக்கு சுட்டி காட்டியிருந்தேன். ஆகவே அதை விட அங்கு நேரடியாக அங்கு நின்றவர்கள் அந்த இறுதிக்கட்ட யுத்தத்திலே இருப்பீர்கள், கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். நீங்கள் கூட இணைந்து கொண்டு அவற்றை உங்களோடு பகிர்ந்து கொண்டு நினைவு கூர்ந்து கொள்ளலாம்.

நேயர்கள் இணைந்திருப்பது ஒரே அரங்கோடு இணைந்து சிறப்பிக்கலாம். நேயர்களே, இந்த புனிதமான நாள் குறித்து நீங்களும் ரெண்டு வார்த்தை பேசலாம். கண்டிப்பாக வெவ்வேறு தலைப்புகளில் பேசுவீர்கள். இதில் மட்டும் நீங்கள் பேச தயங்கக்கூடாது இல்லையா? இது நம்முடைய உணர்வோடு ஒன்றித்து போன, நம் குருதியோடு ஒன்றித்து போன ஒரு நாள். கண்டிப்பாக இதை பேசாமல் எதை பேசுவது? அதை பற்றி தான் கண்டிப்பாக நான் கேட்பேன். ஆகவே இணைந்து கொள்ளுங்கள். இணைந்து கொண்டு இந்த நினைவலைகள் குறித்து பேசி நினைவு கூர்ந்து செல்லலாம். ரெண்டாயிரத்து 2009 போரின் இறுதிக்கட்ட, அந்த போரின் இறுதிக்கட்டத்தில் மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி அரசால் அறிவிக்கப்பட்ட பாதுகாப்பு வலயங்கள் மீது அங்குதான் மிக கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒரு சிறிய இடத்துக்குள் முடக்கப்பட்ட போது அவர்கள் மீது தரை வழியாகவும் வான்வழியாகவும் குண்டு மழை பொழியப்பட்டது. உலக விதிகளை எல்லாம் மீறி பொதுமக்களின் குடியிருப்புகள் மீது எருகணைகள் வீசப்பட்ட அந்த நாட்கள் மனித நேயத்தின் இருண்ட நாட்களவை.

முள்ளிவாய்க்கால் ஒரு மனித பேரவலம். அதிலும் குறிப்பாக எங்களுடைய பெண்களினுடைய நிலை இன்னும் பரிதாபத்துக்குரியதாக இருந்தது. தங்கள் பிள்ளைகளை கையிலே ஏந்தியபடி தலைக்கு மேல் பறக்கும் விமானங்களுக்கு அஞ்சி ஓடிய தாய்மார்களினுடைய ஓலம் இன்றும் காற்றில் எதிரொலிக்கின்ற மாதிரிய அந்த உணர்வுகளை நமக்கு கொண்டு வருகின்றது இல்லையா? பாலியல் வன்முறைகள் ஒரு பக்கம், சித்திரவதைகள் மறுபக்கம், இப்படி பல்லாயிரக்கணக்கான சிறுவர்கள் பெண்கள் இந்த மாதிரி அனாதையாக்கப்பட்ட அந்த துயரம் யாராலும் எப்பொழுதும் ஈடு செய்ய முடியாது. கண்டிப்பாக

நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12:03. புதிய ஒரு நாள் இன்று மே மாதம் 18 திகதி. இன்று முள்ளிவாய்க்கால் தினம் கடைபிடிக்கப்படுகின்ற மிக புனிதமான ஒரு நாள் இந்த நாள். இந்த நாளிலே அந்த நினைவுகளை எல்லோரோடும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். முள்ளிவாய்க்கால் என்பது எமது தோல்வியின் அடையாளம் அல்ல, அது எமது அசைக்க முடியாத உறுதியின் அடையாளம். எத்தனையோ உறவுகளை இழந்த அந்த மண்ணில் இன்றும் நீதிக்கான விதைகள் முளைத்து கொண்டே இருக்கின்றன. அந்த தியாகங்களை நினைவு கூறுவது என்பது நாம் இன்னும் உயிர்ப்புடன் இருக்கின்றோம், உயிர்ப்போடு இருக்கின்றோம் என்பதையும், எமது உரிமை கனவு இன்னும் சாகவில்லை என்பதையும் உலகிற்கு சொல்லும் ஒரு பிரகடனமாக இருக்கின்றது. அதை செய்ய தயங்காதீர்கள். இந்த வானொலியில் நீங்களும் உங்கள் குரல்களை உசத்தி பேசலாம்.

0: அடுத்த நேயரோடு பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம், இது அருண் கணேசன்.
0: இனிய வணக்கம் அருண் கணேசன், சொல்லுங்க, வரவேற்கிறோம்.
1: 2009 கால பகுதிகளில் போரினால் உயிர் நீத்த பொதுமக்களுக்கும் வீர விலங்குகளுக்கும் எனது ஆக வணக்கத்தை முதலாவதாக தெரிவித்துக் கொண்டு, இந்த நாள் ஒரு மிகவும் ஒரு கொடூரமான நாள். எமது தேசம் நம்பிக்கை துரோகத்தால் தலை குனிந்து நின்ற நாளாகத்தான் நான் கருதுகிறேன். மிகவும் ஒரு சிறுவர்கள், சிறுமிகள், பாடசாலை மாணவர்கள், அந்நியர்கள், சகோதர சகோதரிகள் எல்லாம் கொடூரமாக தாக்கப்பட்டு உயிர் நீத்த நாள் இந்த நாள். வந்த
0: காலத்தில் நீங்கள் அங்கு இருந்தீர்களா அல்லது கனடா?
1: இல்லை, நான் இருக்கவில்லை. நான் கனடாவில் நான் வந்துவிட்டோம் அந்த நேரங்களிலே. ஆனால் மிகவும் ஒரு கொடூரமான நாட்களாக வருடந்தோறும் நாங்கள் அவர்களுக்கு அந்த பல வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். என்றாலும் அதன் மனதில் நீங்காத ஒரு நினைவாக மனதில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது அந்த காலங்கள். வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு கொடூரங்கள். அது இருந்து எங்களால் இன்னுமே மீண்டு வர முடியவில்லை. எங்களுடைய அந்த ஆத்மார்த்தமான அக வணக்கங்களைத்தான் அவர்களுக்கு தற்போது நாங்கள் செய்து கொள்ள முடியும் என்ற வகையிலே அக வணக்கத்தையும் அவர்களுக்கு அந்த புகழ் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஜோதி அம்மா. நன்றி,
0: மிக்க நன்றி. மிக்க நன்றி அருண் கணேசன், உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி, வணக்கம்.
0: வணக்கம்.
2: மஜா சூப்பர் பாடி மஜா. ஹே திசுமார், மை கார் மை பெட்ரோல் மை லார்ட்.
3: மதுசாரத்தின் தாக்கம் உங்கள் சிந்திக்கும் திறனை குறைக்கின்றது, எதிர்வினை புரியும் நேரத்தை அதிகரிக்கின்றது, கவனக்குறைவை
4: ஏற்படுத்துகின்றது.
5: மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவது மரணத்திற்கு அழைப்பு விடுவதை போன்றது. பொதுநலன் கருதி இந்த விழிப்புணர்வு தகவலை தருவது CMR FM 101.3.
6: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
7: சந்திப்பில் இலக்கம் 294.
0: நேர்கள் இணைந்திருப்பது ஒரே அரங்கம் நிகழ்ச்சியோடு தொடர்ந்து அடுத்த நேரை சந்திக்க போகின்றோம். வணக்கம்.
8: வணக்கம் ஜோதி. முல்லைச்சிங்கம்.
0: வணக்கம் முல்லைச்சிங்கம், உங்களை அன்போடு வரவேற்கிறேன், சொல்லுங்க.
8: ஆமா, அந்த நாட்களின் வழியை மேலேயே அது சொல்லால சொல்ல முடியாது. நாங்களும் உழப்புகளை சந்திச்சிருக்கிறோம்.
0: அங்கு நின்று இருக்கிறீங்களா?
8: இல்ல இல்ல, நான் இங்க நின்று நாங்கள். ஆனா அங்க எங்கட ஒரு அண்ணன் ஒரு ஆள் சேர்ந்தது, உறவினர்கள் நிறைய பேர்
0: சேர்ந்திருக்கிறான்.
8: மாமாக்கு கால் கவலை புண்ணு உருவாயினது, இது எல்லாத்தையும் நாங்கள் பார்த்திருக்கோம். மற்ற இந்த கஞ்சிய பற்றி சொன்னா, இப்ப இந்த கஞ்சியின் வரலாறு வந்து எங்கட நாட்டுக்கு இப்ப இல்ல, 90 காலமாயே இந்த கஞ்சி வந்து எங்களுக்கு ஒரு பெரிய
0: உணவாக
8: இருந்தது.
0: பண்பாட்டு உணவு மாதிரி
8: பண்பாட்டு உணவுல இருந்தது. மற்றது எங்களுக்கு வந்து அந்த பஞ்சம் மண்டு ஒன்று வந்த பொழுது அந்த அஞ்சு ரிஷி பஞ்சம் மண்டு சொல்லி வந்த பொழுது எங்களுடைய ஆட்கள் எல்லாரும் ஒரு அஞ்சு அரிசி ஆறு அரிசியை போட்டு தண்ணியை விட்டு அது அதுல காய்ச்சி போட்டு அந்த தண்ணியை மட்டும் குடிச்ச காலங்கள் எல்லாம் இருக்குது. அதே மாதிரியான நிலைமை தான் திரும்ப இந்த ஆண்டுகளுக்கு அப்படி வந்திருக்கு. அதுகள் வந்து உண்மையிலேயே அந்த இணைவுகளை கொண்டு வந்ததுக்கு நன்றி. எல்லா எல்லா உறவுகளுக்கும் இப்ப மரணித்த எங்கள் மாவீரர்களுக்கும் அடுத்து பொதுமக்கள் அனைவருக்கும் கண்ணீர் நிறைந்த அஞ்சலியை செலுத்திக் கொண்டு நான் போய் வருகிறேன்.
0: மிக்க நன்றி, மிக்க நன்றி. உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம்.
8: நன்றி,
0: வணக்கம். ஆம் நேயர்களே, நீங்களும் இணைந்து கொண்டு ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளலாம். இந்த கஞ்சி குறித்து வந்த நேயர் முல்லைச்சிங்கம் அவர்கள் கூட சொல்லியிருந்தார். உண்மையில் வரலாற்றை தொலைத்த இனம் விரைவிலே அழிந்துவிடும். எமது அடுத்த தலைமுறைக்கு நாம் எப்படி சொல்கிறது, செல்வங்களை சேர்த்து வைக்கின்றோம், சொத்துக்களை சேர்த்து வைக்கின்றோம், அவற்றையெல்லாம் விட எமது வரலாற்றை சேர்த்து வைப்பது, அதை சொல்லிக் கொடுப்பது அது மிக முக்கியமானது இல்லையா? அதுதான் மிகப்பெரிய ஒரு சொத்து. அது அடுத்த தலைமுறைக்கு நாம் சொல்லி வைக்க வேண்டும். முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்பது கண்டிப்பாக அது எங்களுடைய வலிமை, எங்களுடைய வீரம், அது தியாகத்தின் சாசனம் என்று சொல்லலாம். இவையெல்லாவற்றையும் நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு சொல்கின்ற பொழுது எங்களுடைய முன்னோர்களுக்கு எப்படிப்பட்ட அநீதிகள் இழைக்கப்பட்டன, அதற்கு எதிராக எப்படி தங்களை அவர்கள் அங்கே நிலைநிறுத்தி கொண்டார்கள், இவற்றையெல்லாம் நம்ம குழந்தைகள் விளங்கிக் கொள்வார்கள் இல்லையா? அதனாலே அவர்களுக்கான ஒரு இனப்பற்று, தேசப்பற்று, மொழிப்பற்று, எங்களுடைய இனத்துக்காக போராடுகின்ற அந்த குணம் எல்லாமே அவர்களுக்கு வரும். அதுக்காக ஆயுதம் தூக்கி போராடுவது மட்டும்தான் போராட்டம் என்று இல்லை. ஆகவே அரசியல் ரீதியாக நமக்கு இழைக்கப்பட்ட அந்த அநீதிகள் இவை எல்லாவற்றையும், அதே நேரம் அந்த கஞ்சி ஒன்று தான் எங்களுக்கு அமிழ்தமானது, அதுதான் எங்களுடைய உயிர் காத்த ஒரு அருமருந்தாக இருந்தது. அந்த கஞ்சியை எல்லோருமே பகிர்ந்து உண்டார்கள் பாருங்க, அதுதான் இன்னும் சிறப்பு. கண்டிப்பாக மேன்மை மிக்க ஒரு அறத்தை நாங்கள் இந்த யுத்தத்தில் இருந்து நாங்கள் படித்து கொண்ட பாடங்கள் இவை எல்லாமே. அந்த பகிர்ந்துண்ணும் பழக்கத்தை கண்டிப்பாக இந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. நிச்சயமாக இதுக்கு அந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி எங்களுக்கு நிச்சயமாக அந்த பாடத்தை எங்களுக்கு கற்பிக்கின்றது. ஆமாம், இணைந்து கொள்ளுங்கள். இப்பொழுது வந்திருக்கின்ற அடுத்த நேயர் எங்களோடு. வணக்கம்.
4: வணக்கம், கண்ணன் பேசுகிறேன்.
0: இனிய வணக்கம் கண்ணன், உங்களை அன்போடு வரவேற்கிறேன், சொல்லுங்க.
4: மறக்க முடியாத ஒரு இதுதான் அவ வணக்கங்கள் சொல்றது எல்லாம். அவ வணக்கம் சொல்லத்தான் மில்லியன் இல்ல. எங்களுக்கு எங்களுக்கு அளிக்கப்பட்ட இந்த அநீதிக்குன்னு நீதி கிடைக்கல. அந்த எங்களுக்கு செய்த இந்த துரோகத்துக்கு அளிக்கப்பட்ட அநீதிக்கு அந்த அனைத்து ஆட்களுக்கு இன்னும் தண்டனை கிடைக்கல, நீதி கிடைக்கல. அதுதான் இன்னும் கவலைக்குரிய விஷயமா இருக்கு. அதை நாங்க இப்ப மறக்க கூடாது. அவங்களுக்கு நீ எங்களுக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் அவங்களோட ஆத்மா சாந்தி அடையாது.
0: கண்டிப்பாக
4: ஒரு நாளும் மறக்க கூடாது.
0: மிக்க நன்றி கண்ணன், நன்றி, வணக்கம்.
9: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்
10: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
9: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
11: இது வசந்த காலம் மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட் உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ் மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் auto.ca
12: வணக்கம் திஸ் இஸ் மிதுன் யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர் ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் Dream ஹோம்
11: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன் கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி பொருத்தமான தீர்வுகள் கனடாவுக்கு புதியவரா சுயதொழில் செய்பவரா சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757 647-459-9757

2009 இறுதிக்கட்ட யுத்தத்தின் சாட்சியமாக நந்திக்கடல் இருக்கின்றது. அது பற்றி கூட நீங்க பேசிக்கொள்ளலாம். போரின் இறுதி நாட்களில் தப்பி செல்ல வலையின்றி நந்திக்கடலை கடக்க முயன்ற ஆயிரக்கணக்கான மக்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். நந்திக்கடலின் நீர் மக்களின் குருதியால் சிவந்து போனது. தமிழினத்தின் ஈழத் தமிழினத்தின் ஆக பெரும் துயரத்தையும் வீரத்தையும் மௌனமாக தன்னுள்ளே தாங்கி நிற்கின்ற வரலாற்று சாட்சியம்தான் இந்த நந்திக்கடல்.

இன்று மே மாதம் 18ஆம் தேதி என்று முள்ளிவாய்க்கால் தினம் கடைபிடிக்கப்படுகின்ற உலகளவிலே இருக்கின்ற ஈழத்தமிழர்கள் மட்டுமல்ல தமிழர்கள் ஒட்டுமொத்த தமிழினமும் கடைபிடிக்கின்ற ஒரு மேன்மை மிக்க ஒரு நாளாக இருக்கின்றது. அனைத்தையும் இழந்த பெரும் துயரத்தின் உச்சம்தான் முள்ளிவாய்க்கால். இருந்தாலும் கூட அது அழுவதற்கான நாள் அல்ல. தமிழினம் அழிந்து விடவில்லை. சாம்பரில் இருந்து மீண்டெழும் ஃபீனிக்ஸ் பறவையை போன்றதுதான் எங்களுடைய இனம். அந்த வடுக்களை வலிமையாக மாற்றி தன்னுடைய கல்வி, அறிவு, பொருளாதாரம் இவற்றில் எல்லாவற்றிலுமே தமிழினம் இன்று உலக அரங்கில் முன்னிலையிலே இருந்து வருகின்றது. முள்ளிவாய்க்கால் நினைவு என்பது சோகத்தின் குறியீடு மட்டுமல்ல நேயர்களே, அது தமிழினம் தன் உரிமைகளை வெல்லும் வரை ஓயாது என்ற மீள் எழுச்சியினுடைய நல்லது.

இதற்கு எடுத்துக்காட்டாக இன்று எங்களுடைய குழந்தைகள் அந்த முள்ளிவாய்க்கால் தேசத்திலே இருக்கின்ற எங்களுடைய பிள்ளைகள் இன்று அகில இலங்கை ரீதியாக முதலாவது இடத்திலே பல்கலைக்கழகங்களுக்கு தேர்வாகுவதும் சாதாரண தர மற்றும் உயர்தர பரீட்சையில் இன்னும் முன்னணியில் இருப்பதும் நாங்கள் கண்கூடாக பார்க்கின்றோம் இல்லையா? கண்டிப்பாக அதனால் தான் சொன்னேன், இது எங்களுக்கு ஒரு அழுவதற்கான ஒரு விடயம் அல்ல. அதை வைத்து கொண்டு நாம் அடுத்த கட்ட நகர்வு, தங்களுடைய கல்வியில் அந்த பிள்ளைகள் உணர்ந்து ஒரு முன்னிலையிலே நிற்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த வலிதான் அவர்களுக்கான ஒரு உந்து கோலாக உந்து சக்தியாக இருக்கின்றது.

நேரம் இப்பொழுது 12:24 நிமிடம். தொடர்ந்தும் நீங்கள் இணைந்து பேசிக் கொள்ளலாம். புலம்பியர் தமிழர்களின் சர்வதேச குரலாக ஒலிக்கட்டும். நாளைய தினம் என்ன? இன்று 18 கனடாவிலே பிரம்லி ரோட்டில் செங்கிவிசை பார்க்கிலே இந்த நிகழ்வு கடைபிடிக்கப்படுகின்றது. இன்று காலை 11 முதல் பிற்பகல் 1 வரை கடைபிடிக்கப்படும் என்பதனையும் உங்களுக்கு அறிய தருகின்றோம். அதே நேரம் ஸ்காப்ரோ டவுன் சென்டர் ஆல்பர்ட் கேம்பல் சதுக்கத்திலும் இந்த நினைவு கூறல் நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. உண்மையில் தாயக மக்களின் குரல் வலைகள் அதிகாரத்தாலும் துப்பாக்கிகளாலும் குண்டுகளாலும் நசுக்கப்பட்ட போது கனேடிய மக்கள், கனேடிய தமிழர்கள், லண்டன் வாழ் தமிழர்கள், பாரிஸ், ஜெனிவா, தமிழ்நாடு என்று உலகெங்கும் வாழும் புலம்பெயர் தமிழர்களும் தொப்புள் கொடி உறவுகளும் வீதிக்கு வந்து போராடினோம். பல்லாயிரக்கணக்கில் திரண்டு சர்வதேச நாடுகளின் கவனத்தை ஈர்த்து முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையை உலகிற்கு உரக்க சொன்னவர்கள் நாங்கள். இன்று வரை தாயகத்திற்கான அரசியல் குரலாக புலம்பெயர் தமிழர்கள்தான் விளங்குகின்றார்கள்.

0: இல்லாமல்.
1: நேரம் இப்பொழுது 12:28. அடுத்த நேரங்களோடு இணைகின்றார். வணக்கம்.
2: வணக்கம், நான் ஐஸ்வீகரன் கேக்குறேன்.
1: இனிய வணக்கம் கரண், உங்களை வரவேற்கிறேன், சொல்லுங்க. மனசு கணக்கு பேச முடியாது, அதனாலும் நேர்கள் வர மாட்டார்கள் தெரியும்.
2: ஆமாம், 9வது ஆண்டை நாங்கள் ஒரு காலம் மறக்க முடியாது. நாங்கள் இங்கே இருந்து பட்டபாடு ஒவ்வொரு நாளும் ரோட்டில் கண்டதும் நாங்கள் தான் அந்த இளம் பாசல்களை அரேஞ்ச் பண்ணி எல்லா யாரையும் கூட்டிக் கொண்டு, நீயும் அங்கே இங்கேண்டெல்லாம் தெரிஞ்சு பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு எல்லாம் போய் உழவு போராடி எங்களுக்கு ஒரு கடைசி மட்டும் ஒரு நம்பிக்கை இருந்தா நிப்பாட்டு வினம் ரெண்டு வினம் ரெண்டு தான். எல்லா நாடுகளிலும் எல்லோரும் கஷ்டப்பட்டோம், அதனால் அதுக்கான ஒரு பலனும் கிடைக்கவில்லை. இன்று வரை எங்களுக்கு ஒரு தீர்வும் கிடைக்கவும் இல்லை. நாங்கள் எங்கள் கடமையை செய்வோம், அதுக்காண்டி மனது சோராமல் இன்னும் நாங்கள் வீரியமாக எல்லோரும் சேர்ந்து எங்களுக்குள்ளே பிரச்சனை அந்த ஒற்றுமையின்மை தான். அந்த ஒற்றுமையாக இருந்து இதை கொண்டு நடத்த வேண்டும். அந்த நேரங்கள் எங்களுடைய அம்மா இல்லை அப்பா எல்லாம் அங்கே இருந்தவர் அவர்களை கொண்டு நடக்கவில்லை. இந்த அண்ணா மாமாவின் மாணவர்கள் அந்த நேரத்தில் இருந்தவர். அப்போது அங்கே நாங்கள் அங்கே உள்ளாக்களுக்கு அடிக்க வேணும், எப்படி அவேசிய பண்ண வேணும், இஞ்சி நாங்கள் எப்படி நாங்கள் போராட வேணும். ரெண்டு ரோட்டில் ரெண்டாவது நாங்கள் ஒரு 4-5 மாதம் இஞ்சே ஒரு தரமே சாப்பாடு இன்றி அதன்றி எல்லாரும் ரோட்டில் நின்று நாங்கள் அதுக்கான பலன் கிடைக்கும் என்று இன்னும் நாங்கள் நம்பிக்கையோடு தொடர்ந்து போராடுவோம். நாளைய தினம் எல்லோரும் உங்கள் கடமைகளை செய்யுங்கள். வீடுகளிலையும் நாளைக்கு 2 இடங்கள் இருக்கிறது. அதை மாத்திரம் உங்கள் குழந்தை பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு வந்து அவர்களுக்கும் இதைகளை காட்டினால்தான் அவர்களுக்கும் தெரியும் இப்படி எல்லாம் நடந்திருக்கிறது என்று. அங்கே சின்னிலிருந்து வளர்க்க வேண்டால் பெரிய வரும்போது அவர்கள் தாங்களாவே வருவார்கள் அங்கே.
1: அல்லது விட்டால் அடுத்த தலைமுறைக்கு தெரியாமல் போய்விடும் என்ன நடந்தது என்று சொல்லி. நிச்சயமாக நாங்கள் வார்த்தைகளாலும் எழுத்துக்களாலும் இவற்றையெல்லாம் அவர்களுக்கு நாங்கள் கொடுத்து செல்ல வேண்டும். இப்பொழுது பாருங்க, சேர சோழ பாண்டியர்கள் ஆண்டார்கள், அங்கு என்ன நடந்தது என்பதை எல்லாம் இன்று நூல்கள் நமக்கு கொடுத்து சான்றுகளாக இருக்கின்றன. அது மாதிரி நாங்கள் இவற்றை சொல்வதும் எழுத்துக்கள் மூலம் அடுத்த தலைமுறைக்கு கொடுப்பதும் ஒவ்வொரு தமிழர்களுடைய தார்மீக கடமை பொறுப்பு.
2: எல்லாரும் முன்னே செய்ய வேண்டும். அதற்கு மக்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு நன்றி.
1: நேர்களே, நீங்கள் தொடர்ந்து பாடலும் கேட்கலாம், இவை குறித்தும் நீங்கள் பேசலாம். இல்லாத விட்டா பாடலோடு நீங்கள் செல்லலாம். ஆமாம், போர் முடிந்த பின்பும் கூட தமிழர்களுடைய வரலாற்று
3: கும்மிடம் தெரியாமல்
1: சிறப்புமிக்க நிலங்கள் பறிமுதலாகின்றன பார்க்கின்றீர்கள். விவசாய பூமிகள் ஆக்கிரமிக்கப்படுகின்றன. தமிழர்களினுடைய கலாச்சார அடையாளங்கள் சிதைக்கப்படுகின்றன. குறிப்பாக எங்களுடைய மாவீரர் துயிலும் இல்லங்கள் இடித்து அழிக்கப்பட்டன. ஆமாம், எதை எப்படி அழித்தாலும் எப்படி சொல்கிறது, கண்டிப்பாக நாங்கள் தமிழ் இனம் அழிந்துவிட போவது இல்லை இல்லையா? நினைவுகளை அழிப்பதன் மூலம் ஒரு இனத்தினுடைய வரலாற்றை நிச்சயமாக அழிக்க முடியாது.

அன்று பாதுகாப்பு வலயம் என்று சொல்லி அந்த பாதுகாப்பு வலயத்தின் மீதே தாக்குதல் நடத்தப்பட்டு எங்களுடைய மக்கள் கொன்று குவிக்கப்பட்டார்கள். முறையான மருத்துவமனைகள் எல்லாம் அழிக்கப்பட்டன. முள்ளிவாய்க்கால் பகுதிகளில் இருந்த பள்ளிக்கூடங்களும் தற்காலிக கூடாரங்களுமே மருத்துவமனைகளாக அன்று மாறின. சர்வதேச விதிகளின்படி உண்மையிலேயே மருத்துவமனைகள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்ற போதிலும் கூட செஞ்சிலுவை சங்கத்தின் சின்னம் பொறிக்கப்பட்டிருந்த தற்காலிக மருத்துவமனைகள் மீதும் குண்டுகள் வீசி

மருத்துவ பொருட்களுக்கான பொருளாதார தடை காரணமாக அறுவை சிகிச்சைக்கு தேவையான மயக்க மருந்துகள் கூட கிடைக்கவில்லை. கைகள் சிதைந்து மரண ஓலமிட்டு, கால்கள் சிதைந்து உடலம் சிதைந்து மரண ஓலமிட்டு கொண்டிருந்த இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் தாய்மாருக்கும் எந்தவித மயக்க மருந்துமின்றி ஆண்களும் இந்த மாதிரி மரநிழலிலும் தற்காலிக மேஜைகளிலும் அவர்களை துடிக்க துடிக்க அறுவை சிகிச்சைகள் நடைபெற்றன. மருத்துவர்கள் கண்ணீரோடு அந்த சிகிச்சைகளை செய்து

தமிழர்களுடைய வாழ்வியலில் இருந்து பிரிக்க முடியாத மற்றும் ஒரு அம்சம் இந்த பதுங்கு குழிகள். விண்ணிலிருந்து குண்டுகளும் நாலாபுறம் இருந்து எறிகணைகளும் பொழிந்த வேளையிலே மக்களுக்கு, எங்களுடைய உறவுகளுக்கு இருந்த ஒரே பாதுகாப்பு அந்த பூமியின் அடியிலே தோண்டப்பட்ட அந்த பதுங்கு குழிகள் மட்டுமே.

பனை மர துண்டுகளும் தென்னை மர துண்டுகளையும் கொண்டு மணல் மூட்டைகளையும் கொண்டு மூடப்பட்ட அந்த சிறிய குழிகளுக்குள்ளே எங்களுடைய முதியவர்கள், கற்பிணி தாய்மார்கள், கை குழந்தைகள் என அத்தனை குடும்பங்களும் நாட்கணக்கில் முடங்கி கிடந்தன. அந்த இருண்ட குழிகளுக்குள்ளே பாம்புகளும் இருந்தன. பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் அங்கே பிரிந்து போயின. பல குழந்தைகளும் அதற்குள்ளே தான் பிறந்தார்கள். பல குழந்தைகளினுடைய பாடசாலை புத்தகங்களும் அவர்களுடைய கனவுகளும் அந்த குழிகளுக்கே தொலைந்து போயின.

2009 ஈழத்தமிழரின் வாழ்வில் ஒரு இருண்ட யுகம். அந்த போரினுடைய இறுதி கட்டத்தில் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாது என்று கூறிய இலங்கை அரசு இறுதி பாதுகாப்பு வலயம் என ஒரு குறுகிய நிலப்பரப்பு அறிவிக்கப்பட்டது. அதனை நம்பி தாயகத்தின் பல பகுதிகளில் இருந்தும் இடம்பெயர்ந்த லட்சக்கணக்கான மக்கள் அங்கு வந்து குவிந்தார்கள் பாதுகாப்பு வலயம் என்று. ஆனால் பாதுகாப்பான இடம் என்று காட்டி ஒட்டுமொத்த மக்களையும் ஒரு இடத்திலே குவித்து அதன் பின்னரே அங்கு கோர தாக்குதலை நடத்தினார்கள். பாதுகாப்பு வலயம் மரண பொறியாக மாறிய ஏமாற்றம் அது.

பொறுமையோடு காத்திருக்கின்ற நேயர்களுக்கு நன்றி. முள்ளிவாய்க்கால் கஞ்சி பற்றி நிறையவே பேசியிருந்தீங்க. அந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி பற்றி பேசுகின்ற பொழுது எங்கள் கண் எதிரே நிழலாடுவது ஒரு குவளை கஞ்சிக்காக நீண்ட வரிசையில் தட்டுகளுடன் நின்றிருந்த எங்கள் குழந்தைகளின் முகம், எந்த நேரமும் தலைக்கு மேல் பொழியும் குண்டு மழையையும் பசி தாளம் ஆட்டாமல் அழுது கொண்டே நின்ற அந்த பிஞ்சுகள், அந்த கஞ்சியை வாங்கியவுடன் அதில் கண்ட ஒரு பருக்கியை, அந்த அரிசியை அமிழ்தம் என பருகி கொண்டார்கள். கஞ்சிக்காக வரிசையில் நின்றிருந்த போதே எறிகணை தாக்குதலில் பலியான குழந்தைகளின் குருதி, அந்த கஞ்சி சட்டிகளில் கலந்த துயரம் காலத்தால் மறக்க முடியாத வடுது. விளையாட்டு பொருட்களையும் பள்ளி பைகளையும் சுமக்க வேண்டிய கைகளில் கஞ்சி கோப்பைகளை ஏந்த செய்தார்களே எங்களுடைய குழந்தைகளை. அந்த நாட்களை நினைக்கும் போது என்னும் வரலாற்றிலும் அத்தனை இதயங்களும்

இன்று நாள் மே மாதம் 18 தேதி. இந்த பொழுதிலே முள்ளிவாய்க்கால் மண்ணின் ஈரம் காயாத நினைவுகளை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். ஆமாம், பசியோடும் தாகத்தோடும் மரண பயத்தோடும் எங்களுடைய உறவுகள் கழித்த அந்த இறுதி நாட்களை நினைவு தெரியும். எல்லோருக்கும் நெஞ்சம் கணக்கும், அதனாலேயே பேச முடியாமல் பல நேர்கள் வராது விட்டிருக்கலாம். கண்டிப்பாக புலிகளின் தாகம் தமிழர்களை தாகையகம் என்று இலட்சியத்தோடு களமாடிய வீரர்களையும் அநியாயமாக கொல்லப்பட்ட பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களையும் நாம் ஒருபோதும் மறக்க முடியாது. அவர்களுடைய இழப்பு என்பது ஈடு செய்ய முடியாதது. ஆனால் அவர்கள் விட்டு சென்ற விடுதலை உணர்வையும் அறத்தையும் காப்பது நாம் ஒவ்வொருவருடைய கடமையும். ஏதோ ஒரு வகையிலே தேசம் காப்பது மட்டுமல்ல, மொழியை காப்பது, அப்படி ஒவ்வொன்று ஒவ்வொரு விடயங்களிலும் நாங்கள் எங்களுடைய கடமையை செய்ய தவறக்கூடாது. இன்று நீங்கள் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொரு சொல்லும், சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீரும் அந்த ஆன்மாக்களுக்கு நாம் செலுத்துகின்ற உண்மையான அஞ்சலி. இணைந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்குமே நன்றி. உண்மையிலேயே எங்களுடைய நிலங்கள் பறிபோகலாம், உயிர்கள் பிரிந்திருக்கலாம், ஆனால் தமிழினம் கொண்ட அந்த உரிமை கனவு இன்னும் சிதையாமல் நம்மிடம் இருக்கின்றது. புலம்பிய தேசங்களில் நாம் வாழ்ந்தாலும் எங்களுடைய வேர்கள் அந்த முள்ளிவாய்க்கால் மண்ணிலும் எங்கள் தாயகத்திலும் தான் புதைந்து கிடக்கின்றன என்பதனை இன்றைய உங்களுடைய உரையாடல் மீண்டும் ஒரு முறை எங்களுக்கு உறுதிப்படுத்தியது. இது நீதிக்கான நீண்ட பயணம். உண்மையில் தர்மம் ஒரு நாள் வெல்லும் என்பது எல்லோருடைய நம்பிக்கையும். அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் நன்றி. உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலோடு நீங்கள் இணைந்திருக்கலாம்.

0: நேயர்கள் தொடர்ந்து பிடித்த பாடலோடு இணைந்திருக்கலாம். தாயக பாடல்கள், தத்துவ பாடல்களை நீங்கள் கேட்கலாம். இப்பொழுது இணைந்திருக்கின்ற நேயரை நாங்கள் சந்திக்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம், நான் கண்ணன் பேசுறேன்.
0: இனிய வணக்கம் கண்ணன், வாருங்க சொல்லுங்க.
1: கட்டத்தின் போது வீரக்காக தழுவி கொண்ட அனைத்து மாவீரர்களுக்கும் ஸ்ரீலங்கா இராணுவத்தால் இன படுகொலை செய்யப்பட்ட பொதுமக்களுக்குமாக எனது ஈரமணத்தை தெரிஞ்சுக்கொண்டு உலகே என அந்த பாடலை வந்து கேட்கிறேன்.
0: கண்டிப்பா அந்த பாடல் வரப்போன்றது கண்ணன், மிக்க நன்றி உங்களுக்கு.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். முள்ளிவாய்க்கால் நினைவுகள் சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் கலைஞர்கள் மதன் மகேந்திர ராசா மற்றும் சிவப்பிரியா மிகிந்தன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462. 416-990-2462.
2: மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
0: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்றுத் தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462. For a career on the road, Leaf Truck Driving School, Scarborough, 5200 Finch Avenue East, Unit 208. AZ, DZ மற்றும் Air Brake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி, உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள். 416-293-3444. 416-293-3444. லீஃப் ட்ரக் டிரைவிங் ஸ்கூல்.
3: எனக்கு ஜி லைசன்ஸ் இல்லை, கிடைச்சிட்டது.
4: நேரம் இப்பொழுது 12:56. அடுத்த நேரங்களோடு வணக்கம்.
5: வணக்கம் ஜோதி, இது சிவானந்தன். உங்களுடைய அருமையான விளக்கங்களோடு அந்த உணர்வை தூண்டக்கூடிய விதமாக நீங்கள் இந்த நிகழ்ச்சியை அமைத்தீர்கள் தம்பியர்கள், ரொம்ப நன்றி. நான் விரும்பி சேர்க்கின்ற பாடல் வந்து ஜோதி, முள்ளி வாய்க்கால் மண்ணே என்ற பாடல். அதற்கு வரிகளை முகுந்தன் என்பவர் ஏவன் தொழில்நுட்பத்தோடு வழங்கியிருக்கிறார். இந்த பாடலை தருவீர்கள் என்று நம்புகின்றேன். வணக்கம்.
4: கண்டிப்பா பாடல் வருகின்றது, மீண்டும் சந்திப்போம்.
5: சந்திப்போம்.
4: வணக்கம்.

ஆமாம்மா, நீங்கள் வேண்டும். இது கே வி கலைரூபன் அவர்கள் இசையமைத்து ஏஐ தொழில்நுட்பத்தோடு பாடப்பட்ட பாடல். இந்த பாடல் அண்ணா அவர்கள் கேட்ட பாடலை தொடர்ந்து தர முயற்சிக்கின்றோம்.

தொடர்ந்து பாடலுக்காக இணைந்திருக்கின்ற நேயர்கள் பொறுமையோடு காத்திருங்க. இந்த பாடலை தொடர்ந்து சந்திப்போம். பாடலோடு நீங்கள் முள்ளிவாய்க்கால் நினைவுகளை ஏந்தி வரும் கவிதை கூட நீங்கள் சொல்லலாம்.

0: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
1: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும், எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட் கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல் எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262 LIKO.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
0: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044.
3: நேரம் இப்பொழுது 1:05 நிமிடம். அடுத்த நேரங்களோடு வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: உதயன்.
3: வணக்கம் உதயன், சொல்லுங்க என்ன பாடல்?
4: நான் உலகத் தமிழாவிலிருந்து.
3: ஆமாம், ஆமாம்,
4: அந்த பாடல். ஆண்டுகள் சென்றாலும் நினைவுகள் அகல அகலாது. வசனம் பெரிதும்
3: இல்லை.
4: சிவானந்தன் நல்லா இருந்தது. அதை கேட்டதோட எங்களுக்கு கதையே போயிட்டது. ஓகே,
3: நீங்க அந்த பாடல்
4: நன்றி.

0: டிசம்பர்ல ஒரு சம்ம மியூசிக் ஷோ.
1: வணக்கம் டொரண்டோ, திஸ் இஸ் சின்மயி. நான் உங்களை சந்திக்கிறதுக்கு வரே, உங்களுக்காக பாட இருக்கேன்.
2: கிளுகிளுப்பான ஒரு பார்ட்டி நைட் இருந்தால் சூப்பரா இருக்கும்.
3: வணக்கம் டொரண்டோ மக்களே, ஐ ஹேவ் சம் எக்ஸைட்டிங் நியூஸ் ஃபார் யூ. மேஜிக்கல் மியூசிக்கல் நைட். Grab your tickets and let's celebrate the 4th of July together.
4: Soul and Fire, star singers Chinmayi மற்றும் ஆண்ட்ரியா ஒரே மேடையில் ஜூலை 4 விட்பி இவென்ட் சென்டரில். Book now to get attractive discounts. Soul and Fire.
5: Asian Textiles in Mabaram Mega Sale. Store-wide discount up to 80% off. Saris collections, half saris, blouses, undergarments and essentials, shalwar and lehengas, leggings, nightwear, men's collection. Kurti $2,410, nighty $3,410. Silver items 50% off. Kriti Blue Leaf Mixer $139. Fancy jewelry 60 vidha kalivil. Markham & Lawrence 36 Cipher 1 Lawrence Avenue East, Scarborough. Asians Mega Sale.
0: நேரம் இப்பொழுது 1:12 தொடர்ந்து உங்களுக்கு பிடித்த இந்த மாதிரியான முள்ளிவாய்க்கால் நினைவுகளை ஏந்தி வருகின்ற பாடல்களோ அல்லது தாயக பாடல்கள், இதர பாடல்கள், தத்துவ பாடல்கள் என்று நீங்கள் கேட்கலாம். இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேயர், வணக்கம்.
6: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம் முல்லை சிங்கம், சொல்லுங்க.
6: மாவீரர்களுக்கும் எங்கள் காடியர்களால் கொண்டொழிக்கப்பட்ட படுகொலை செய்யப்பட்ட அமர் உணவுகளுக்கும் முதல் வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எனக்கு செந்தில்நாதன்
0: எழுதிய பாடல், மிக்க நன்றி உங்களுக்கு. வணக்கம். இந்த பொழுதிலே கவிதை ஒன்றை வழங்கிக் கொண்டு அந்த பாடலை தரப்போகின்றோம். 2017 டிவிஐ தொலைக்காட்சி கவி களம் நிகழ்ச்சியிலே கவி பாடியிருந்தோம். அதிலிருந்து எனது கவிதை ஒன்று.

0: பெண் கண்ட போர் வலியை பெண்ணொருத்தி கண்ணோடு உண்ணும் தமிழ் வரிகள் உண்மை துயர் வலிகள். துயரின் மீதேறி துன்பக் கடல் தாண்டி வலியில் வருந்தினும் என்றும் வளையா மனதோடு கவியை வழங்கிட கனமான கவி கொண்டு இனமான கவிதை பாடி இவள் எங்கள் ஜோதி கவி.
1: என்னுயிர் தமிழே, என் தாயே, உனக்கு என் முதல் வணக்கம். முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் நம் முத்துக்களை தொலைத்த நாள். இது முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் நம் முத்துக்களை தொலைத்த நாள். மே 18 வஞ்சகர் வீர மரத்தமிழனை வீழ்த்திய நாள். உறவுகள் இரத்தத்திலே உறைந்து போன சிவப்பு நாள். நம் உயிரும் நம் உடலும் வலி கொண்ட நாள். பதுங்கு குழிகளும் புதை குழிகளான நாள். கனவுகளும் கற்பனைகளும் ஒளி கண்ட பணியாய் கலைந்து போன நாள். மே 18 வஞ்சகர் வீர மரத்தமிழனை வீழ்த்திய நாள். உறவுகள் இரத்தத்திலே உறைந்து போன சிவப்பு நாள். நம் உயிரும் நம் உடலும் வலி கொண்ட நாள். பதுங்கு குழிகளும் புதை குழிகளான நாள். கனவுகளும் கற்பனைகளும் ஒளி கண்ட பணியாய் கலைந்து போன நாள். நீதி அரசர்களதும் சர்வதேசத்தினதும் என் மொத்தத்தில் நீதி தேவதையின் இதய கதவுகள் இறுக்கமின்றி இறுக மூடப்பட்ட நாள். அது நமக்கெல்லாம் கரிநாள். நீதி அரசர்களதும் சர்வதேசத்தினதும் என் மொத்தத்தில் நீதி தேவதையின் இதய கதவுகள் இறக்கமின்றி இறுக மூடப்பட்ட நாள். அது நமக்கெல்லாம் கரிநாள். ஆன்மாக்கள் ஆன்மாக்கள் என்றும் அற்புதமானவை. மனிதம் என்றும் மதிக்கப்பட வேண்டியது. ஆன்மாக்கள் என்றும் அற்புதமானவை. மனிதம் என்றென்றும் மதிக்கப்பட வேண்டியது. ஆனால் நம் தமிழினமோ அன்று மிதிக்கப்பட்டது, கேட்பாரற்று எரிக்கப்பட்டது. இத்தனை ஆன்மாக்களை பறிகொடுத்தோம் அன்று. இன்று நினைத்து பார்க்கின்றேன் அங்கு நிலை குலைந்த நம் தாய் குலத்தை. என்று நினைத்து பார்க்கின்றேன் அங்கு நிலை குலைந்த என் தாய் குலத்தை. வந்த சோதனைகள் ஒன்றா இரண்டா? தாயே, தாயே உயிர்களை படைக்கும் தெய்வம், அவளை மனிதருள் வாழும் தெய்வம். ஆண்டவனாய் அந்த ஆண்டவனாய் தரணிக்கு வந்த மறு அவதாரம். அவளும் அவளுக்கும் வந்ததோ அங்கு அநியாயம். தாயே உயிர்களை படைக்கும் தெய்வம், அவளை மனிதருள் வாழும் தெய்வம். அந்த ஆண்டவனாய் தரணிக்கு வந்த மறு அவதாரம். அவளுக்கும் வந்ததோ அங்கு அநியாயம். கட்டிய கணவனை கண்முன்னே காலனுழுக்க, தன் கட்டிய கணவனை கண்முன்னே காலனுழுக்க, நெற்றி பொட்டிழந்தாள் சுடிய பூ இழந்தாள். கட்டிய கணவனை கண்முன்னே காலனுழுக்க, நெற்றி பொட்டிழந்தாள் சுடிய பூ இழந்தாள். சுமங்கலி என்ற பெயர் கூட இழந்தாள். விதவை என்ற பட்டத்திலே நானேற்றி வாழ்க்கை எனும் இருண்ட வானில் பறக்க விடப்பட்ட வேடிக்கை பொருளானாள். விதவை எனும் பட்டத்தில் நானேற்றி வாழ்க்கை என்ற இருண்ட வானத்திலே பறக்க விடப்பட்ட ஓர் வேடிக்கை பொருளானாள். காணாமல் ஆக்கப்பட்ட கணவனின் உருவம் அதை. கண்ணீரால் சிற்பம் வடித்து என்று கதியற்று நிற்கும் இவள் நிலைக்கு நீதி சொல்வார் யாரோ? காணாமல் ஆக்கப்பட்ட கணவனின் உருவம் அதை. கண்ணீரால் சிற்பம் வடித்து என்று கதியற்று நிற்கும் இவள் நிலைக்கு நீதி சொல்வார் யாரோ? பெற்ற ஓர் மகவு பதுங்கு குளிதனில் பசியால் துடித்திட, மற்ற குழந்தைக்கு நெஞ்சூட்டியபடியே கருகி போனாயே. பெற்றோர் மகவு பதுங்கு குளிதனில் பசியால் துடித்திட, மற்ற குழந்தைக்கு நெஞ்சூட்டி கட்டியபடியே கருகி போனாயே என் சோதரியே. பெண்ணென்றால் பெண்ணென்று சொன்னால் பேயும் இறங்கும் என்பர். பேயை விட மோசமானவர்களா அங்கிருந்தார். மார்பு அறுக்கப்பட்டது, பெண்மை திருடப்பட்டது, கற்பு சூறையாடப்பட்டது. பெண்ணென்று சொன்னால் பேயும் இறங்கும் என்பர். பேயை விட மோசமானவர்களா அங்கிருந்தார். மார்பு அறுக்கப்பட்டது, பெண்மை திருடப்பட்டது, கற்பு சூறையாடப்பட்டது. அவள் மார்புகள் அறுக்கப்பட்டது, பெண்மை திருடப்பட்டது, கற்பு சூறையாடப்பட்டது. கன்னி அவள் கைப்பிடிக்க காத்திருந்த காதலன் உயிரையும் பறிகொடுத்தாள் அங்கே. அடுப்பூதத்தான் பெண்கள் என்ற நிலை மாற்றி பாரதி கண்ட புதுமை பெண்ணாய் அக்கினி குஞ்சாய் அடிமை விலங்குடைக்கு அகிம்சையில் போராடினார் அன்னை பூபதி. அடுப்பூதத்தான் எங்கள் பெண்கள் என்ற நிலை மாற்றி பாரதி கண்ட புதுமை பெண்ணாய் அக்கினி குஞ்சாய் அடிமை விலங்குடைக்க அகிம்சையில் போராடினார் அன்னை பூபதி. நீ வீரோ காரிருள் கிழித்து காடு மேடும் பாராது வீர பெண்ணாய் களமாடி காத்தீர்கள் நம் நிலத்தை நம் இனத்தை. காரிருள் கிழித்து காடு மேடும் பாராது வீர பெண்ணாய் களமாடி காத்தீர்கள் நம் நிலத்தை நம் இனத்தை. எம் இன விடுதலைக்காய் பெற்றோரை திறந்தீர், சோதரரை பிரிந்தீர், சுற்றம் சுகம் அத்தனையும் துறந்தே தமிழ் மானம் காக்க புயலாய் களமாடிய நின் புகழை கவி பாட வார்த்தை போதவில்லை என் வீர பெண்ணே. இம்மின விடுதலைக்காய் பெற்றோரை திறந்தீர், சோதரரை பிரிந்தீர், சுற்றம் சுகம் அத்தனையும் துறந்தே தமிழ் மானம் காக்க புயலாய் களமாடிய நின் புகழை கவி பாட வார்த்தை போதவில்லை என் வீர பெண்ணே. நாம் அறிந்த பெண் தெய்வங்களுள் என்றும் முதன்மை நீயே. இது நம் வீர தமிழிச்சிகளுக்கு தலைவிதி அல்ல, உங்கள் புனித கனவுகள் ஒரு நாள் துளிர்விடும். இது நம் வீர தமிழிச்சிகளுக்கு தலைவிதி அல்ல, உங்கள் புனித கனவுகள் ஒரு நாள் துளிர்விடும். பட்ட மரமும் தளிர்க்கும் தமிழன் வாழ்விலே. இது நம் வீர தமிழிச்சிகளுக்கு தலைவிதி அல்ல, உங்கள் புனித கனவுகள் ஒரு நாள் துளிர்விடும். பட்ட மரமும் தளிர்க்கும் தமிழன் வாழ்விலே. என்றோ ஒரு நாள் நமக்கெல்லாம் விடிவு வரும். நம் தமிழனின் வீரமும் புனிதமும் இந்த உலகறியும். சர்வதேசமே இறக மூடிய உங்கள் இதய கதவுகளை திறந்து விடுங்கள். சர்வதேசமே இறக மூடிய உங்கள் இதய கதவினை திறந்து விடு. நம் தமிழனும் வாழ பிறந்தவன் தான். இறக மூடிய உங்கள் இதய கதவுகளை திறந்து விடுங்கள். நம் தமிழனும் வாழ பிறந்தவன் தான் என்று கூறி விடைபெறும் மற்றும் ஓர் தமிழிச்சி.

நேரம் இப்பொழுது 1:26. ஏஐயில் பாடப்பட்ட பாடல் ஒன்று எஸ் டி செந்தில்நாதன் அவர்களுடைய வரிகளிலே ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த பாடலை தொடர்ந்து நேயர்களை சந்திக்கப் போகின்றோம்.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங்? சோ சேட்.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: நேரம் இப்பொழுது பின்னிரவு 1:29. அடுத்த நேர எங்களோடு இணைகின்றார். வணக்கம்.
5: வணக்கம் ஜோதி அம்மா, நான் சங்கர கணேசன் கடிக்கிறேன்.
4: இனிய வணக்கம், இனிய வணக்கம் பிள்ளைக்கு. எப்படி இருக்கிறீங்க?
5: நல்லா இருக்கேன். பொன்கீரும் கடல் கரை ஒருத்தலே அந்த பாட்டு சாருங்களா?
4: நிச்சயமாக, நிச்சயமாக பிள்ளை. எத்தனையாம் வகுப்பு படிக்கிறீங்க?
5: 5வது.
4: 5வது வகுப்பு படிக்கிறீங்க. சரி சரி, அந்த பாடல் உங்களுக்காக வருகின்றது. மிக்க நன்றி.
5: நன்றி, வணக்கம்.
4: நன்றி, வணக்கம்.

CanSmile Dental Orthodontics Implants Oral Surgeries Emergency Dental Care Dr. Bobby Chandy 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம் ஏசியா யூரோப் மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆஃபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி டிக்சியன் டண்டாஸ் இலக்கு 3033 பல்ஸ்டான் ரோடு யூனிட் 206 905 949 5656 905 949

0: குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சிகே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: நேரம் இப்பொழுது 1:36 அடுத்த நேரே சந்திக்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: என்ன
1: பாடல் வேண்டும்?
2: இருப்பாய் தமிழா நெருப்பாய் பாடல் கேட்க விரும்புறோம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா. காசி ஆனந்தன் அவர்கள் எழுதிய பாடல் ஒன்று.
2: ஓ, இன்றைக்கு வந்து தாயத்துல வீர மரணம் அடைந்த எல்லோருக்கும் எங்கள் அக வணக்கத்தில் தெரிவிக்கின்றோம்.
1: நன்றி, மீண்டும் சந்திப்போம்.
2: நன்றி
1: நன்றி. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்.

0: கனடியன் லோரன்ஸ் சந்திப்பில் அமைந்திருக்கும் பிரிக் அவுட்லெட் வழங்கும் சிறப்பு மலிவு விற்பனையின் விலை விவரங்களை மே மாதம் 23-24 தேதி சனியாற்றுக்கிழமைகளில் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் ஒலிபரப்பினூடாக பெற்று பயனடைவதோடு அவர்களின் அனுசரணையில் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நடைபெறும் உங்களுக்கான நிகழ்ச்சியில் உற்சாகமான பாடலொன்றையும் கேட்டு மகிழுங்கள். இலக்கம் 1165 கனடி ரோடில் த பிரிக் அவுட்லெட், 416-751-2150, 416-751-2150. The Brick Outlet.
1: Everything okay? No problem, Dijinam.
2: Bar kalamu closing da, tadikira nadi.
3: The customer you're trying to reach is not available.
4: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutti kundurukkundirkala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155, 416-268-0155.
5: 0155.
6: GTAவில் 25 வருட சேவை ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
7: ABS Mr. P. Singaraj, தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj, பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. Singaraj.
8: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனான
9: வெர்கோ வெட்ஸ் லோ, 416-993-8443.
10: ABS Mr. P.
11: மிசிசாகா ஜெயதுர்கா தேவஸ்தான விக்ன விநாயகர் அலங்கார உற்சவம் மே 14 காலை கணபதி ஹோமம், 19 மாம்பழத் திருவிழா, 20 திகதி புதன்கிழமை தேர் வெள்ளோட்டம், காலை 10 மணி தொடக்கம் 11:30 வரை, மாலை மஞ்சம், 21 வேட்டை திருவிழா, 22 சப்பரம், 23 காலை தேர் உற்சவம், 26 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம் ஜெயதுர்கா தேவஸ்தானம், 18-8 ட்ரூ ரோட், மிசிசாகா, hindumission.ca.
12: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும், சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
13: CMR Tamil FM 101.3.
14: நேரம் இப்பொழுது பின்னிரவு 1:44. தொடர்ந்து உங்களுக்கான ஒரு பாடலோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம் நேயர்களே. 2:30 வரைக்கும், 2:30 இருந்து 10 பாடல் ஒன்று நிகழ்ச்சி இடம்பெறும். அங்கும் கூட உங்களுக்கு பிடித்தமான ஒரு தாயக பாடலோ தத்துவ பாடலோ இறை ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு பாடலை நீங்கள் எடுத்து வரலாம். இப்பொழுது மறுபடியும் உங்களுக்காக ஒரு கவிதை வேணுதனின் குரலிலே.

0: வலி சுமந்த நாட்களின் நினைவுகளை என் வரிகளில் வடிக்க வந்தேன். வரியெடுக்கும் மரபறியன் கவிதைக்கும் குழந்தைதான். வலி சுமந்த நாட்களின் நினைவுகளை என் வரிகளில் வடிக்க வந்தேன். வரி அடுக்கும் மரபறியன் கவிதைக்கும் குழந்தைதான். அழுகையோடு பிறந்த என்னை அளவிடாமல் வளர்ப்பதில்தான் உடல் பொருள் ஆவிதனை ஒருக்கினர் என் பெற்றோர். அழுகையோடு பிறந்த என்னை அளவிடாமல் வளர்ப்பதில்தான் உடல் பொருள் ஆவிதனை ஒருக்கினர் என் பெற்றோர். உணவளிக்க ஒருவர், ஊஞ்சலாட்ட இன்னொருவர். உறவினரின் அன்புக்கும் குறையேதும் இருந்ததில்லை. உணவளிக்க ஒருவர், ஊஞ்சலாட்ட இன்னொருவர். உறவினரின் அன்புக்கும் குறையேதும் இருந்ததில்லை. ஊர்ச்சுவை செய்யும் இணையரின் வாரி சென்று ஊராரின் அன்புக்கும் எள்ளளவும் குறைவில்லை. ஊர்ச்சேவை செய்யும் இணையரின் வாரி சென்று ஊராரின் அன்புக்கும் எள்ளளவும் குறைவில்லை. பள்ளி தந்த தோழர்களும் பாடம் சொன்ன ஆசான்களும் துள்ளி வரும் மாட்டுக்கன்றும் தம்பி என்று பெயர் வைத்து நான் வளர்த்த நாட்குட்டியும் பள்ளி தந்த தோழர்களும் பாடம் சொன்ன ஆசான்களும் துள்ளி வரும் மாட்டுக்கன்றும் தம்பி என்று பெயர் வைத்து நான் வளர்த்த நாய்க்குட்டியும் நான் உள்ள காலம் வரை நிலைத்திருப்பர் என்றேதான் நினைத்திருந்தேன் பெய்தைனான். நான் உள்ள காலம் வரை நிலைத்திருப்பர் என்றேதான் நினைத்திருந்தேன் பெய்தைனான். பசுமையின் அமைதியில் நிறங்கள் கோலம் போட பாடலும் ஆடலுமாய் மகிழ்ந்திருந்தேன் தோட்டத்து பூக்களோடு. கேட்காமல் தரப்பட்ட இவ்வெல்லா வரங்களிலும் ஒளிந்திருந்தவை சாபங்கள்தான். கேட்காமல் தரப்பட்ட இவ்வெல்லா வரங்களிலும் ஒளிந்திருந்தவை சாபங்கள்தான். அன்றனுக்கு தெரியவில்லை, இன்றளவும் புரியவில்லை. அன்றனுக்கு தெரியவில்லை, இன்றளவும் புரியவில்லை. அன்றொரு நாள் எங்கள் கபால வழிகளில் அசுரத் தாண்டவம் ஆரம்பமாயிற்று. அன்றொரு நாள் எங்கள் கபால வழிகளில் அசுரத் தாண்டவம் ஆரம்பமாயிற்று. என் ஊரின் வீதிகளை சனக்கூட்டம் நிறைத்தது. என் ஊரின் வீதிகளை சனக்கூட்டம் நிறைத்தது. வீடுகளை, கோயில்களை, பள்ளிகளை, மருத்துவமனைகளை அதற்கு முன் அப்படி நான் எப்பொழுதும் கண்டதில்லை. வீடுகளை, கோவில்களை, பள்ளிகளை, மருத்துவமனைகளை அதற்கு முன் அப்படி நான் எப்பொழுதும் கண்டதில்லை. அழுவதற்கும் அணைப்பதற்கும் ஆலையால் அடையாளம் அறியாத கிரகண வழி போல தோன்றின எல்லாமே. அழுவதற்கும் அணைப்பதற்கும் ஆலையால் அடையாளம் அறியாத கிரகண வெளி போல தோன்றின எல்லாமே. பத்தை தாண்டாத பசுமை மிகு பருவத்தின் நினைவு குளத்தில் இந்த பகுதி மட்டும் செஞ்சிவப்பாய் ஆனதன்று. பத்தை தாண்டாத பசுமை மிகு பருவத்தின் நினைவு குளத்தில் இந்த பகுதி மட்டும் செஞ்சிவப்பாய் ஆனதன்று. புழுதி படிந்து சிவப்பானகம் சாலைகள் இரத்தமும் கலந்து சேராக இருந்தன. கிரவல் புழுதி படிந்து சிவப்பானகம் சாலைகள் இரத்தமும் கலந்து சேராக இருந்தன. உயிரை கையில் கொண்டு என்னை தோளில் சுமந்து நடந்து கொண்டிருந்தார் அம்மா. உயிரை கையில் கொண்டு என்னை தோளில் சுமந்து நடந்து கொண்டிருந்தார் அம்மா. பொதிகளை சுமந்தவாறு அருகிலே அப்பா. சும்மா அழுதாலே சோரூட்டும் என் அம்மா, பசிக்குதம்மா என்ற போதும் சும்மாவே நடக்கின்றார். சும்மா அழுதாலே சோரூட்டும் என் அம்மா, பசிக்குதம்மா என்ற போதும் சும்மாவே நடக்கின்றார். கேட்கும் போதெல்லாம் கண்ணீர் மட்டும் கன்னத்தில் வழிகிறது. நான் கேட்கும் போதெல்லாம் கண்ணீர் மட்டும் கன்னத்தில் வழிகிறது. கேட்க கூடாததை கேட்டேனோ என்றெண்ணி கேட்பதை நிறுத்தி கொண்டேன். கேட்க கூடாததை கேட்டேனோ என்றெண்ணி கேட்பதை நிறுத்தி கொண்டேன். முள்ளிக்கரை வரை நீண்ட இப்பயணத்தில் கூடவே நடந்த எல்லா மனிதரின் முகத்திலும் முள்ளிக்கரை வரை நீண்ட இந்த பயணத்தில் கூடவே நடந்த எல்லா மனிதரின் முகத்திலும் ஒரே ரேகைகளை இறைவன் படைத்திருந்தான். ஒரே ரேகைகளை இறைவன் படைத்திருந்தான் இறைவன். அடிக்கடி உச்சரித்து பொருள் இழந்து போன சொற்களில் இதுவும் ஒன்று. அடிக்கடி உச்சரித்து பொருள் இழந்து போன சொற்களில் இதுவும் ஒன்று. வெற்றி சொல்தான் ஆனாலும் எங்கள் வெறும்பாய்கள் உச்சரித்தன. வெற்றி சொல்தான் ஆனாலும் எங்கள் வெறும்பாய்கள் உச்சரித்தன. குண்டுமலை பொழியும் பானத்து இறக்கன் வந்து போகும் நேரமெல்லாம், வெறுமையாயிருந்த பெருங்குடல்கள் அமிலத்தை சுரக்கும் நேரத்தில் எல்லாம் அந்த சொல்லைத்தான் உச்சரித்தோம். குண்டுமலை பொழியும் வானத்து இறக்கன் வந்து போகும் நேரமெல்லாம், வெறுமையாயிருந்த பெருங்குடல்கள் அமிலத்தை சுரக்கும் வேளையெல்லாம் அந்த சொல்லைத்தான் உச்சரித்தோம். என்னை தூக்கி முத்தமிட்ட உறவுகளின் உடல்கள் பல வெறிகணைக்கு பலியாகி ஆங்காங்கே கிடக்க கண்டேன். என்னை தூக்கி முத்தமிட்ட உறவுகளின் உடல்கள் பல எரிகணைக்கு பலியாகி ஆங்காங்கே கிடக்க கண்டேன். கஞ்சிக்காய் கலையமேந்தி நின்றிருந்த பள்ளித்தோழனை பசியுடனே கொன்று போட்டிருந்தனர். கஞ்சிக்காய் கலையமேந்தி நின்றிருந்த பள்ளித்தோழனை பசியுடனே கொன்று போட்டிருந்தனர். அத்தனையும் பார்த்தேன். வார்த்தைகள் கிடைக்காமல் சொல்லாது போகும் நினைவுகள் இன்னும் ஏராளம். வார்த்தைகள் கிடைக்காமல் சொல்லாது போகும் நினைவுகள் இன்னும் ஏராளம். இத்தனையும் கடந்து நடைபிணமாய் நடந்து வந்தோம். அளவைத்தவனை தேடி நடந்து வந்தோம். நடந்த எம் பயணம் இதே போன்றதொரு நாளில் முடிந்திருந்தது. ஆம், முடிந்திருந்தது. ஆணிவேரின் அந்தத்தை அறுத்துவிட்டு எறியப்பட்ட செஞ்சேற்றில் வழுக்கி விழ நர நுண்ணிகள் இழுத்து நிமிர்த்தினவன். ஆணிவேரின் அந்தத்தை அறுத்து எறிந்துவிட்டு எறியப்பட்ட செஞ்சோற்றில் வழுக்கி விழ நர நுண்ணிகள் இழுத்து நிமிர்த்தினவான். கண்ணீரை கொடுத்தவர்கள் துடைப்பதற்கு கைக்குட்டையையும் கொடுத்து கூட நின்று நிழல் படமும் எடுத்துக்கொண்டனர். நிஜங்களை நிழல்களாக்கியவர்களின் நல்லாட்சி விளம்பரத்துக்கு அந்த நிழல்கள் தேவைப்பட்டன. குழந்தைகள் மென்போக்கில் வளர வேண்டுமாமே. மேம்போக்காய் சொல்லி வைத்த உலகத்தீரே, குழந்தை நான் கேட்கிறேன். என் மென்போக்கில் வன்மை சேர்த்தது யார்? வன்போக்கை திணித்து வன்மத்தை வளர்த்து பசுமை படர்ந்திருக்க வேண்டிய என் நினைவுகளுக்கு சென் நிறம் கொடுத்தது யார்? சிவப்பு ஆபத்தின் அடையாளம். என் குழந்தை தனத்தில் நீங்கள் தீட்டிய சிவப்பு வண்ணம் நல்லிணக்கத்தின் எதிர் வண்ணம். இன்றேனும் புரிகிறதா? இந்த உலக கோட்டில் ஒழுங்கு கீறிய கோடுகளில் அறவுண்ட எங்கள் தோட்டத்தின் அழகு. அழுகுரலை கேட்காதவர்கள் நீங்கள், நினைகுரலையாக கேட்கப் போகிறீர்கள். ஆனால் எங்கள் நினைவுகள் எங்கள் மண்வெட்டிகளை புடம்போல் மண்வெட்டிகளின் உதவியோடு மீண்டும் எங்கள் தோட்டங்கள் துளிர்க்கும். எங்கள் தோட்டங்கள் மீண்டும் துளிர்க்கும் எனும் நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். வணக்கம்.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Centre, Lotus 401 க்கு அருகில் Belfield and Highway 27 இல் 121 City View Drive, Etobicoke-இல் On-site Cremation அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753. Lotus Funeral and Cremation.com.
2: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
3: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட் OCRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
2: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
3: 416-489-2000 GTA கிரெடிட். இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றே புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ்சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது TVI HD CMR FM 101.3.
4: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
5: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
4: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
5: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம் The Law Office of Melanie David.
4: 416-271-5992.
5: Markham & Progress 885 Progress Avenue Scarborough 416-271-5992.
6: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
5: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
6: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
5: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383.
6: சுகந்தன் 416-540-6269.
5: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
7: நேரம் இப்பொழுது 1:58. தொடர்ந்து இணைந்து இந்த நாளை மேன்மைப்படுத்திய உங்கள் அனைவருக்குமே மிக்க நன்றி. 2:30-10 பாடல் ஒன்று நிகழ்ச்சிக்காக உங்களுக்கு அழைப்பு கொடுத்திருந்தோம். அதை தவித்துக் கொள்வது சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். தொடர்ந்து உங்களுக்கு பிடித்த பாடலோடு 4 மணியிலிருந்து அதிகாலை 5 மணி வரைக்கும் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். அதுவரைக்கும் முள்ளிவாய்க்கால் பாடல்களை நாங்கள் வழங்குவோம், நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம்.

0: நேரம் இப்பொழுது 2:09. இன்றைய நாள் மே மாதம் 18 தேதி முள்ளிவாய்க்கால் நினைவு நாள்.
1: அடக்காத வேகம் கொண்டு
0: முள்ளிவாய்க்கால் நினைவுகளை ஏந்தியவாறு இந்த பாடல்களை நாங்கள் வழங்கி
1: கொண்டிருக்கிறோம்.
0: உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலோடு நீங்கள் மறுபடியும் இணைந்து கொள்ளலாம். 4 மணியிலிருந்து

0: நேரம் இப்பொழுது 2:21 என்று மே மாதம் 18 முள்ளிவாய்க்கால் நினைவு நாள். முள்ளிவாய்க்கால் நினைவுகளை தாங்கிய வண்ணம் பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கும் நினைவழியான நெஞ்சங்களோடு முள்ளிவாய்க்கால் முற்றம் என்றும் நம் நீதிக்கான சாட்சியாய் நிலைத்தேன். இப்பொழுது உங்களுக்காக மற்றொரு கவிதை விஜிதரனின் குரலிலே.
1: செதுக்கி எடுத்த முத்தடுக்கி கற்பனை கடலை ஊசியாக்கி நல்ல நாணினை எடுத்து மாலையாக்கி மலரும் படைப்பில் மனமுருகி நிதம் மிதக்கின்றேன் கவிதை கடலினிலே. சொல்வளம் கொண்ட தமிழ், முடியுடைய மூவேந்தர் காத்த தமிழ், அப்பனும் ஆட்சியும் ஆண்ட தமிழ், அமிர்தத்தை விஞ்சி நிற்கும் வீரத்தமிழ், தன்மானம் கொண்ட தாயகத்தமிழ், தாற்பரியம் கொண்ட தாய்த்தமிழ், செம்மொழி எம்மொழி நல்மொழி எல்லாம் வல்ல நம் தமிழ் மொழி, தமிழெனும் வார்த்தைக்கு தனிநிகர் தமிழே. விடியல் கேட்டு விழுதறிந்த தமிழனை வேருடன் அழித்தொழித்த மண்ணின் மரணத்தின் வலி சுமந்த மனமொன்றின் உணர்வுகளை கோர்த்தெடுத்து கவி மாலையாக்கி சமர்ப்பிக்கின்றேன் சபையினிலே. விடியல் கேட்டு விழுதறிந்த தமிழனை வேருடன் அழித்தொழித்த மண்ணில் மரணத்தின் வலி சுமந்த மனமொன்றின் உணர்வுகளை கோர்த்தெடுத்து கவி மாலையாக்கி சமர்ப்பிக்கின்றேன் சபையினிலே. தமிழ் வாழ தன்னுயிர் ஈந்த தன்மானம் கொண்ட அந்த கல்லடி மடி தவழும் காவியத்து நாயகரே, உம் கரம் குவித்து சிரம் தாழ்த்தி கண்ணீரில் நீர் தழும்ப வணங்குகின்றேன் உறவுகளே. கண்ணீரில் நனைந்து செந்நீரில் மிதந்து வெந்நீரில் நாமெல்லாம் வேகிய அந்த நாள்தான் நம் தமிழினத்தின் கரிநாள். முள்ளிவாய்க்கால் மண்ணில் முற்றுகை வலியத்தினுள் முற்றுப்புள்ளி வைத்து மூழ்கடிக்கப்பட்ட ஜீவன்களுள் நானும் ஒருவன். மரண வேதனையின் நிழல்களாய் என் மனக்கண்களில் ஊசலாடும் உணர்வுகளை மறுபடியும் நினைவூட்டும் ஒரு நாள். மரண வேதனையின் நிழல்களாய் என் மனக்கண்களில் ஊசலாடும் உணர்வுகளை மறுபடியும் நினைவூட்டும் ஒரு நாள். வெறியர்கள் ஏவிய அந்த எறிகணைகளும் பல்குழல்களும் எங்கனும் வெடித்து கொண்டிருக்கையில் அழுகுரலும் அவலக்குரலும் அன்னை மண்ணை நிறைத்த அந்த அழியா நினைவுகளை சுமந்த நாள். நிலா வலம்பெறும் வானிலே உலா வந்த கழுகுகளின் எச்சங்கள் எத்தனை உயிர்களை பறித்தன. முள்ளிவாய்க்கால் மண்ணில் முடுக்கி விடப்பட்ட எம்மீது மூவழி தாக்குதல்கள் வெடிக்காத எறிகணையில் வேகிய வரலாறும் உண்டு. வெடிக்காத எறிகணையில் வேகிய வரலாறும் உண்டு. கொலை களமதில் கருவறுக்க கொத்தணி குண்டுகள் வகை தொகையாய் பொஸ்பரஸ் என்ற ரசாயனமும் பொலிவுடன் உயிர்களை காவு கொண்டது. பொஸ்பரஸ் என்ற ரசாயனமும் உயிர்களை காவு கொண்டது. உண்ண உணவில்லை, குடிக்க நன்னீர் இல்லை, உடுக்க உடையில்லை, உறைவிடமும் இல்லை, உடனிருந்த உறவுகளும் இல்லை. உயிரை மட்டும் பிடித்து கொண்டு உலா வந்தோம் பூமியிலே. உயிரை மட்டும் பிடித்து கொண்டு உலா வந்தோம் பூமியிலே. பாதுகாப்பு தேடிய உறவுகளை பலாத்காரம் செய்த கேவலங்கள் காணாமல் செய்யப்பட்ட கொடுபுறங்கள் இன்னும் எத்தனை எத்தனை, ஏராளம் ஏராளம். பாதுகாப்பு தேடிய உறவுகளை பலாத்காரம் செய்த கேவலங்கள் காணாமல் செய்யப்பட்ட கொடுபுறங்கள் இன்னும் எத்தனை எத்தனை, ஏராளம் ஏராளம். என்னருகில் அமர்ந்திருந்த ஒரு தாய் இதயத்தை பற்றியபடி பின்புறமாய் அம்மா எனக் கதறி எழுதபடி வீழ்கையிலே திகைத்ததே என் மனம். இதயத்தை குறிபார்த்த குண்டு சிதறல் இறை கொண்டதோ அந்த உயிரை. இதயத்தை குறிபார்த்த குண்டு சிதறல் இறை கொண்டதோ அந்த உயிரை. நீதி கேட்ட தமிழினம் அனாதியாய் நின்ற அந்த நாள். நீதி கேட்ட தமிழினம் அனாதியாய் நின்ற அந்த நாள். செந்நீரை சிந்திய தமிழன் கண்ணீரில் மிதந்த அந்த சோக வரலாற்றை தண்ணீர் தெளித்துத்தான் மறைத்து விட முடியுமா? செந்நீரை சிந்திய தமிழன் கண்ணீரில் மிதந்த அந்த சோக வரலாற்றை தண்ணீர் தெளித்துத்தான் மறைத்து விட முடியுமா? விண்ணை முட்ட செயற்கைக்கோள் விதைத்து நிற்கும் காலத்தில் ஒற்றைக்கோள் கூடவா படமெடுக்க மறுத்தது? தமிழன் அழிவதை தரணியே வேடிக்கை பார்த்ததோ? உலக நாடுகள் கூட உணர்வற்று உறைந்து போனதோ, தமிழன் நலிவதை தரணியே வேடிக்கை பார்த்ததோ, உலக நாடுகள் கூட உணர்வற்று உறைந்து போனதோ, பாதுகாப்பு வலயம் என பெயரிடப்பட்டு அரங்கேற்றப்பட்ட கொடுமைகளால் அநாதைகளாகவும் அங்கவீனவர்களாகவும் ஆக்கப்பட்ட உறவுகள் ஏராளம் ஏராளம். குற்றுயிரும் குறையுயிருமாய் கொலைக்களம் மீதில் களையப்பட்ட ஆன்மாக்களின் சாபம் என்றும் கொலை வெறியர்களை விரட்டி கொண்டே இருக்கும். குற்றுயிரும் குறையுயிருமாய் கொலைக்களம் மீதில் களையப்பட்ட ஆன்மாக்களின் சாபம் என்றும் கொலை வெறியர்களை விரட்டி கொண்டே இருக்கும். மீளாத்துயிர் தந்த மே 18, 2009 தமிழனின் வரலாற்றில் என்றுமே கரிநாள். மீளாத்துயிர் தந்த மே 18, 2009 தமிழனின் வரலாற்றில் என்றுமே கரிநாள். வணக்கம்.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
4: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03-416-284-7000.
5: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
6: ஆலோசனைகளும் இலவசம்.
5: ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661
7: ஹலோ, திஸ் இஸ் சின்மயி. நான் உங்களை சந்திக்கிறதுக்கு வரேன், உங்களுக்காக பாட இருக்கேன்.
8: கிளுகிளுப்பான ஒரு பாட்டி நைட் இருந்தால் சூப்பரா இருக்கும்.
9: வணக்கம் டொராண்டோ மக்களே, I have some exciting news for you. Magical musical night. Grab your tickets and let's celebrate the 4th of July together.
5: Soul and Fire, Star Singers Chinmayi மற்றும் ஆண்ட்ரியா ஒரே மேடையில் ஜூலை 4 விட்பி இவெண்ட் சென்டரில். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். Soul and Fire.
10: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல். டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
11: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
5: 9691 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
11: 905-417-6069.
5: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.

நேரம் இப்பொழுது 2:33. உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலோடு நீங்கள் மறுபடியும் 4 மணியிலிருந்து 5 மணி வரை இணைந்து கொள்ளலாம். இன்று மே மாதம் 18ஆம் தேதி முள்ளிவாய்க்கால் நாள். ஆராதவடு மண்ணின் மடியில் மரண ஓலங்கள், உன்னை முட்டிய தமிழரின் கதறல், மண்ணின் மடியில் மரண ஓலங்கள், விண்ணை முட்டிய தமிழரின் கதறல், குருதி நதியாய் ஓடிய பெருவழி முள்ளிவாய்க்கால் என்று மாறாத வடுவின் சாட்சி. நீதியும் தர்மமும் மௌனம் காத்திருக்கிற

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங்? சோ சேட்.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 டாலர் வரை கொடுக்கணும்.
4: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
5: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
6: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
5: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 416-834-2266.
5: ஜீவா.
7: இது வசந்த காலம், மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.சி.
8: இந்த பபடிய கத்தல தமிழ் பேப்பரோட இருக்கிற இந்த மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
9: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது. வீட்டுக்கு அத்தை சாப்பிட வர போய் வந்து கோசரியும் மெலிவா மண்டலாம் பாக்குறேன். டீன் கலி,
8: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குற? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ. அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
7: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
10: 905-270-8800. 905-270-8800.
7: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
11: மிஸ்ஸிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர், ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா, 647-713-60.
7: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2463.

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். முள்ளிவாய்க்கால் நினைவுகள் சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் கலைஞர்கள் மதன் மகேந்திர ராசா மற்றும் சிவப்பிரியா மிகிந்தன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: அப்படின்ற

0: நேரம் இப்பொழுது 2:47.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200 எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி, கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற 4-5753 Lotus Funeral and Cremation.com.
3: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
4: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
5: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
2: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க், கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
6: KM Business Solutions, Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions. அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
7: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
8: 416-700-2222-J.CA.
9: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
10: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே? நோ நோ நோ.
11: முதியோர் பராமரிப்பு, VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677-289-200-4677-VKRH.com.
12: Everything okay? No problem and jinam.
13: Bar kalamu closing da tadikira nadi.
14: The customer you're trying to reach is not available.
2: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti selathi kondirukkireergala? Ungal mortgage galai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155, 416-268-0155.
12: Last minute left. Closing day, the Pradhi Selvam, thanks.
13: Selvam illada, Selvam.
12: Sari.

0: டாக்டர் சபாபதி ரவீந்திரன், பிரேசஸ், இம்ப்ளான்ட் அண்ட் விஸ்டம் டூத் எக்ஸ்ட்ராக்ஷன், பட் சிகிச்சைகள் அனைத்திற்கும் மூன்று இடங்களில் சேவை. மிசிசாகா, ஹைவே 10 அண்ட் டண்டாஸ், 905-270-7844. ஸ்காப்ரூ, மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட், 416-283-9000. பிராம்டன், ஓப் டென்டல், ஏர்போர்ட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், 905-790-8002. மூன்று இடங்களில் டாக்டர் சபாபதி ரவீந்திரன். உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: ABS Mr. P. சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. சிங்கராஜ்.
2: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனான
3: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
4: சம்மர்ல ஒரு சம்ம மியூசிக் ஷோ.
5: வணக்கம் டொரோண்டோ, திஸ் இஸ் சின்மயி. நான் உங்களை சந்திக்கிறதுக்கு வரேன், உங்களுக்காக பாட இருக்கேன்.
6: கிளுகிளுப்பான ஒரு பாட்டி நைட் இருந்தால் சூப்பரா இருக்கும்.
5: வணக்கம் டொரோண்டோ மக்களே, I have some exciting news for you. Magical musical night.
7: நேரம் இப்பொழுது 3:02. முள்ளிவாய்க்கால் நினைவுகளை ஏந்தி பாடல்களும் கவிதைகளுமாக ஒலிக்கத்துக் கொண்டிருக்கின்றன. நீங்களும் இணைந்து கொள்ளலாம் 4 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும். இப்பொழுது இந்துஜாவின் கவிதை ஒன்றை கேட்கலாம்.
8: வணக்கம். பயணங்கள் முடிவதில்லை, போரின் காயங்களோடு மனக்காயங்களும் சேர்ந்து கொள்ள, களத்தில் நிற்கும் கணவனை பிரிந்து பிள்ளைகளோடு விடைபெறுகிறாள் பெண்ணொருத்தி. களத்தில் நிற்கும் கணவனை பிரிந்து பிள்ளைகளோடு விடைபெறுகிறாள் பெண்ணொருத்தி. ஆண்டுகள் கடந்தோடி விட்டாலும் ஆறாத காயத்தின் வலியோடு தூர தேசம் ஒன்றிலிருந்து இதுவரை மீண்டும் காண முடியாதிருக்கும் தன் கணவனுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாள் ஈழ தமிழச்சி ஒருத்தி. ஆண்டுகள் கடந்தோடி விட்டாலும் ஆறாத காயத்தின் வலியோடு தூர தேசம் ஒன்றிலிருந்து இதுவரை மீண்டும் காண முடியாதிருக்கும் தன் கணவனுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாள் இள தமிழச்சி ஒருத்தி. அன்பே நினைவிருக்கா, நீ 17. சந்திப்போம் என்று நாம் பிரிந்தது அன்றுதான். அன்பே நினைவிருக்கா, நீ 17. சந்திப்போம் என்று நாம் பிரிந்தது அன்றுதான். உன் குழந்தைகள் மூவரையும் முத்தமிட்டாய், என்னை இறுக கட்டி அணைத்தாய். உன் குழந்தைகள் மூவரையும் முத்தமிட்டாய், என்னை இறுக கட்டி அணைத்தாய். வரலாற்றில் முதன் முதலாய் அழுதாய், நானும் அழுதேன். வரலாற்றில் முதன் முதலாய் அழுதாய், நானும் அழுதேன். வார்த்தைகளை நிறையவே வைத்திருந்தோம், இருந்தும் உமைகளாயே பேசினோம். வார்த்தைகளை நிறையவே வைத்திருந்தோம், இருந்தும் உமைகளாயே பேசினோம். நீ வேரூன்றிய மண்ணில் நின்றபடி கையசைத்தாய், நீ வேரூன்றிய மண்ணில் நின்றபடி கையசைத்தாய். கவனித்தேன் கண்களுக்குள் கடல் அளவு கனவு, கவனித்தேன் கண்களுக்குள் கடல் அளவு கனவு. நெஞ்சு முழுக்க நிலம் போல உறுதி, நெஞ்சு முழுக்க நிலம் போல உறுதி. வெடி யோசைகளோடு விடை பெற்றோம், வெடி யோசைகளோடு விடை பெற்றோம். அன்பே அந்த இருள் மேகங்கள் இன்னும் கலையவில்லை, அன்பே அந்த இருள் மேகங்கள் இன்னும் களையவில்லை. தோழனே, உனக்கொன்று தெரியுமா? இப்போது என் மடியில் உறங்கும் உன் கடைக்குட்டிக்கு உன்னை போல் அழுவது பிடிக்காது. தோழனே, உனக்கொன்று தெரியுமா? இப்போது என் மடியில் உறங்கும் உன் கடைக்குட்டிக்கு உன்னை போல் அழுவது பிடிக்காது. அவள் விழித்திருக்கும் நேரங்களில் நான் அழுவதில்லை. அவள் விழித்திருக்கும் நேரங்களில் நான் அழுவதில்லை. காதலா, நீ, உன் கனவு, உன் குழந்தைகள், இவை தவிர நேசிப்பதற்கு என்னிடம் எதுவும் இல்லை. காதலா, நீ, உன் கனவு, உன் குழந்தைகள், இவை தவிர நேசிப்பதற்கு என்னிடம் எதுவும் இல்லை. அப்பா எப்போ வருவார் என்று மூத்தவளை கேட்டேன். அப்பா எப்போ வருவார் என்று மூத்தவளை கேட்டேன். நீ நெஞ்சு நிமிர்த்தி ஆடிய களமும், நாம் காலார நடந்த நிலமும், நீ நெஞ்சு நிமிர்த்தி ஆடிய களமும், நாம் காலார நடந்த நிலமும், கைவசம் வரும் நாள்தான் வருவாயாம். சொல்லிவிட்டு வெளியே போகின்றாள். அவள் புத்தக பை நிறைய உன்னுடைய வரிகள். அவள் புத்தக பை நிறைய உன்னுடைய வரிகள். மூத்தவளை பெற்றெடுத்து உன் முகம் பார்த்தபோது, மூத்தவளை பெற்றெடுத்து உன் முகம் பார்த்தபோது, நதியின் பேரை சூட்டிவிட்டு பயணங்கள் முடிவதில்லை என்றாய். நதியின் பேரை சூட்டிவிட்டு பயணங்கள் முடிவதில்லை என்றாய். அன்பே, நினைவிருக்கா? நன்றி, வணக்கம்.
9: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462 இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ .ca.
10: Brampton Grand Home Furniture வழங்கும் Long Weekend Sale. $299 King Bed ஒன்றை கொள்வனம் செய்து வாக்யூமை இலவசமாகவும், $299 ஆறு கதறைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா, லவ் சீட், சேரை கொள்வனம் செய்து LED TV ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவில். கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர், 905-302-9494. கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்.
9: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட், சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
7: நேரம் இப்பொழுது 3:09. டொரண்டோவில் இப்பொழுது வெப்பநிலை 18 பாகையாக இருக்கிறது. காற்று மணித்தியாலத்துக்கு 5 கிலோமீட்டர் வீதத்திலே தென்கிழக்கு திசை நோக்கி வீசிக் கொண்டிருக்கின்றது. இன்று பகல் பொழுது வெப்பநிலை 30 பாகை வரை உயர்ச்சியடையும். அதே நேரம் உயர் வெப்பநிலைக்கான மஞ்சள் எச்சரிக்கையும் விடப்பட்டிருக்கின்றது.
11: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
12: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757 647-459-9757.
13: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
14: இல்லடா.
13: ஹலோ, காசு வந்ததாடா?
14: இன்னும் வரல காசு.
13: காசு வந்துச்சா?
14: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
15: What's happening? So sad.
16: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
17: Nissan head-to-head event. இப்பொழுது Morningside Nissanல் approval creditக்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 financeல் demo வாகனங்களில் 6000 வரை சர்வீப்பு. 2026 Nissan Sentraவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365.
18: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. 417-7795. Call Naveen All State Insurance.

நாட்கமாய் மாறி போன அந்த நாட்களும் மண்ணாய் மடிந்த மனிதர்களின் அந்த தியாகங்கள் என்றும் அழியாது. மண்ணாய் மடிந்த நம் உறவுகளின் அந்த தியாகங்கள் என்றும் அழியாது. முள்ளிவாய்க்கால் பேரவலம் எங்கள் முழு வரலாற்றையும்

0: ஆமாம், அற்புதமான வரிகளோடு ஒலித்து கொண்டிருக்கின்றன இந்த பாடல்கள். நேரம் இப்பொழுது 3:37
1: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும். ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.

மே மாதம் 18 முள்ளிவாய்க்கால் நினைவு. கள்ளிச்செடியும் முளைக்க மறுக்கும் கருமை படர்ந்த கந்தகம். கள்ளிச்செடியும் முளைக்க மறுக்கும் கருமை படர்ந்த கந்தக மண்ணில் துள்ளி எழுந்து விழுந்த அலைகளின் துயரை சொல்ல முடியாது மெல்ல அசையும் நந்தி கடல். கள்ளிச்செடியும் முளைக்க மறுக்கும் கருமை படர்ந்த கந்தக மண்ணிலே துள்ளி எழுந்து விழுந்த அலைகளின் துயரை சொல்ல முடியாது மெல்ல அசையும் அந்த

அந்த கருக்கலில் அவலப்பட்ட இனம் ஒன்றின் தலையிலே கொல்லி விழுந்த நாளை அள்ளி அவன் அன்று வீசிய குண்டில் காயம்பட்ட நிலவொளி நள்ளிரவை கூட காயம்பட்ட நிலவொளி நள்ளிரவை கூட பகலாயிருக்கும். கண்ணட்டும் திசையெங்கும் மண் திட்டியாய் கிடைக்கும் புதை குழிக்குள் புதையுண்டு கிடக்கின்ற உறவுகளின் இறுதி மூச்சு வீசும் காற்றில்

0: நேயர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மோட. வர்ணா ராமேஸ்வரன் அவர்கள் பாடிய பாடல் கேட்டீர்கள்.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
4: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.

0: பன்மொழி கலாச்சாரம் மிக்க கனடிய மண்ணிலிருந்து உலக தமிழர்களுக்காக சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்
1: நேரம் இப்பொழுது 4 மணி. செய்திச் சுருக்கம். முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலையின் 17 ஆண்டுகள் பூர்த்தியடையும் நிலையில் அப்போரில் கொல்லப்பட்ட உறவுகளை நினைவு கூறும் நினைவேந்தல் நிகழ்வு இன்று திங்கட்கிழமை முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் பெரும் உணர்வெழுச்சியுடன் நடைபெற்று வருகின்றது. அரசியல் கட்சிகளையும் தமிழ் பேசும் சமூகத்தையும் பிரிப்பதையே நோக்கமாக கொண்டு ஒரு சில சக்திகள் என்று ஊடக போர்வைக்குள் இயங்கி வருகின்றன என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஆசமாணிக்கம் சாணக்கியன் குற்றம் சாட்டியுள்ளார். எரிபொருள் பயன்பாட்டை குறைக்கும் நோக்கில் டெல்லியில் உள்ள அனைத்து தனியார் நிறுவனங்களும் வாரத்தில் 2 நாட்கள் வீட்டிலிருந்து பணிபுரியும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் முறையை கடைபிடிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கனடாவிலிருந்து அல்பர்டாவை பிரிப்பது குறித்த பொது வாக்கெடுப்புக்கான மனுவை தாக்கல் செய்துள்ள பிரிவினைவாத குழு ஸ்டே ஃப்ரீ ஆல்பர்டா அந்த மனுவுக்கு அல்பர்டா தேர்தல் ஆணையம் அளித்த ஒப்புதலுக்கு எதிராக தீர்ப்பளித்த நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மேன்முறையீடு செய்துள்ளது. ஈரானின் நலன்புரி மன்றத்தின் உறுப்பினரும் முன்னாள் IRGC தளபதியுமான மௌசின் ரெசாயி ஈரானிய துறைமுகங்கள் மீதான முற்றுகையை அமெரிக்கா கைவிட வேண்டும் என எச்சரித்துள்ளார். மேலும் ஈரானிய இராணுவம் அடுத்த கட்ட மோதலுக்கு தயாராக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27இல் 121 City View Drive, Etobicoke-இல் On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation. வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-இல் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன், 416-475-4661, 416-475-4661.
4: உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற விலைகளில் வீட்டுக்கு தேவையான அப்ளையன்ஸ்கள் தளபாடங்களை பெற்றுக்கொள்ள நம்பிக்கையான ஓர் இடம் தி பிரிக் அவுட்லெட் மாத்திரமே. டாப் பிராண்டுகளுக்கு குறைந்த விலை என்ற உறுதியோடு உங்களை வரவேற்கிறது தி பிரிக் அவுட்லெட். 60 விதமான கழிவில் தளபாடங்கள், மேட்ரஸ்கள், அப்ளையன்ஸ்கள், சில அப்ளையன்ஸ்கள் கொள்முதலையும் குறைந்த விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம். இவ்வார இறுதியில் $150 கிப்ட் கார்டை வெல்லும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள். கனடியன் லோரன்ஸ் சந்திப்பில், இலக்கம் 1165 கேனடி ரோடில், தி பிரிக் அவுட்லெட், 416-751-2150, 416-751-2150. 2150.

0: தொடர்ந்து 5 மணி வரைக்கும் உங்களுக்கு பிடித்த பாடலை இந்த முள்ளிவாய்க்கால் சம்பந்தமான அல்லது ஒரு தாயக பாடல் ஆன்மீகம் சார்ந்த பாடல்களை நீங்க கேட்டு
1: மனதின் 2009 ஆம் ஆண்டு
0: மே மாதம் 18ஆம் நாள் இலங்கை முள்ளிவாய்க்கால் மண்ணிலே நிகழ்த்தப்பட்ட கொடூரமான இறுதிப் போரில் 1000 கணக்கான ஈழத்தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டு தமிழினம் தனது வரலாற்றில் மிக கொடிய பேர அழிவை சந்தித்த இந்த வரலாற்று சுவடு முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் இன்று கடைபிடிக்கப்படுகின்றது. இது ஆண்டுதோறும் மே மாதம் 18ஆம் தேதி உணர்வு பூர்வமாக ஈழத்தமிழர்களால் மட்டுமல்ல உலக வாழ் தமிழர்கள் அனைவராலும் பெரும்பான்மை கடைபிடிக்கப்படுகின்ற ஒரு நாளாக இருக்கிறது. 21ஆம் நூற்றாண்டிலே மிகப்பெரிய மனித பேர வளங்களுள் ஒன்றாக இந்த முள்ளிவாய்க்கால் தமது இன்னுயிரை நீத்த வீரர்களையும் எங்களுடைய உறவுகளையும் நினைவு கூர்ந்து கொள்ளலாம்.

உங்களுக்கு இந்த பாடல்கள் கேட்க விரும்பினால் நிச்சயமாக இணைந்து கொள்ளலாம். முள்ளிவாய்க்கால் தமிழின அழிப்பின் 17ஆம் ஆண்டு நினைவு நாள் என்று முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் இன்று உணர்வெழுச்சியுடன் நினைவேந்தப்பட்டிருக்கின்றது. இதன் போது நினைவேந்தல் பொது கட்டமைப்பினரால் முள்ளிவாய்க்கால் பேரவலம் 2026 என்ற கொள்கை பிரகடனம் வாசிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பிரகடனத்தின் முக்கிய சாராம்சம், முள்ளிவாய்க்காலில் உச்சம் தொட்ட தமிழின அழிப்பு என்பது ஒரு நூற்றாண்டுக்கும் மேலான வரலாற்று பரிமாணத்தை கொண்ட சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் தொடர்ச்சியாகும். ஆயுத போராட்டத்தை அழித்ததன் மூலம் தமிழரின் கூட்டு அரசியல் வேட்கையை முடிவுக்கு கொண்டு வந்துவிட்டதாக கருதிய பேரினவாதத்தின் மாயையை இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தகர்த்து எறிகின்றது. படுகொலை செய்யப்பட்ட எமது சொந்தங்களுக்கு நினைவு சின்னங்கள் மறுக்கப்பட்ட நிலையிலும் அடக்குமுறைக்கு எதிராக ஒரு தேசமாக ஒன்றிணைந்து எமது விடுதலை பயணத்தை தொடர்வோம். தமிழர்களின் கூட்டு அரசியல் கோரிக்கைகள் நியாயமானவை, அறம் சார்ந்தவை. இவை பிறிதொரு சமூகத்தின் தனி இருப்புக்கு அச்சத்தை விளைவிப்பவை அல்ல. அமெரிக்கா தலைமையிலான நாடுகள், சீனா மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகள் தத்தமது புவிசார் ஏகாதிபத்திய நலன்களுக்காகவே உலகளாவிய போர்களை முன்னெடுத்து வருகின்றன. அடுத்ததாக, புதிய உலக ஒழுங்கானது நவதாராளவாத ஏகாதிபத்திய சட்டத்திற்குள் அமைந்தால் அது பூர்வீக குடிகளின் தனித்துவமான இருப்பை தொடர்ந்து கேள்விக்குள்ளாக்கும். இவை போன்ற விடயங்கள் முள்ளிவாய்க்கால் பேரவலம் 2026 என்ற கொள்கை பிரகடனத்தின் சாராம்சமாக இருக்கும்.

0: குழந்தைகள் பிறந்ததோ தெரிவில் அன்று தொப்புள் கொடி அறுத்ததும் தொடர்ந்திரு நடை.
1: நேரம் இப்பொழுது 4:20. தொடர்ந்து நேயர்களை சந்திக்க போகின்றோம். பொறுமையாக காத்திருக்கிறதுக்கு மிக்க மிக்க நன்றி. அடுத்த நேயர்களோடு வணக்கம். வணக்கம் சீனன், நலமாக இருக்கிறேன்.
2: மாவீரர்களுக்கும் உயர்வான பகவானத்தை செலுத்தி கொண்டு டெனிஸ்ல பாடிய என்னதான் நடக்குது என்ன புரியாது அந்த பாட்டு எல்லோருக்காக.
1: வணக்கம். ஆமாம், தாயகத்தில் பல இடங்களிலும் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்று வருகின்றது. அதிலே பெருந்திரளானோரின் கண்ணீருக்கு மத்தியில் மன்னாரில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் இடம்பெற்று இருக்கின்றது. முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலையின் 17ஆம் ஆண்டு நினைவு தினமான இன்று திங்கட்கிழமை மன்னாரிலும் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்று வருகின்றன. தமிழ் தேசிய வாழ்வுரிமை இயக்கத்தின் தலைவர் வி எஸ் சிவகரன் தலைமையில் இன்று திங்கட்கிழமை காலை மன்னார் நகரப்பகுதியில் உள்ள தந்தை செல்வா சிலைக்கு முன்பாக இந்த நிகழ்வு இடம்பெற்றிருக்கின்றது. முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கி இதன் போது முள்ளிவாய்க்காலில் உயிர் நீத்த உறவுகளை நினைவு கூர்ந்து பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டு செய்திருக்கின்றார்கள். ஆமாம், குறித்த நிகழ்வு இந்த நிகழ்வில் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் அருட்தந்தை ஜெயபாலன் குரோஸ் அடிகளார் மன்னார் மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடும் குடும்பங்களின் சங்கத்தலைவி மனுவல் உதயச்சந்திரா, அரசியல் பிரதிநிதிகள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலருமே கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியிருக்கின்றார்கள். இந்த நிகழ்வின் போது தமிழ் தேசிய வாழ்வுரிமை இயக்கத்தின் தலைவர் வி எஸ் சிவகரன் அறிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்ட முக்கிய அம்சங்கள்: முள்ளிவாய்க்காலில் அரங்கேறியது ஒரு திட்டமிட்ட தமிழின படுகொலை என்பதை சர்வதேச சமூகம் அங்கீகரிக்க வேண்டும் மற்றும் அதற்கான பொறுப்பு கூறலை ஐநா மனித உரிமைகள் பேரவை ஊடாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் வரை கொண்டு செல்ல வேண்டும் என்ற அழுத்தம். அதேபோல போர் முடிந்து 17 ஆண்டுகள் கடந்த நிலையிலும் தமிழ் மக்களின் தாயக பகுதிகளில் தொடரும் நில ஆக்கிரமிப்பு, இராணுவமயமாக்கல் மற்றும் கலாச்சார சிதைப்புகளுக்கு எதிரான கண்டனம். அதே மாதிரி மன்னார் மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளை தேடும் குடும்பங்களின் சங்கத்தலைவி மனுவல் உதயச்சந்திரா போன்றோரின் முன்னிலையில் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டதால் கடத்தப்பட்டு கையளிக்கப்பட்ட தங்கள் உறவுகளுக்கு சர்வதேசத்தின் மேற்பார்வையில் நம்பகமான நீதி கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கை. அதேபோல முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்பது வெறும் உணவு பகிர்வு அல்ல, அது இறுதிப்போரின் போது தமிழ் மக்கள் அனுபவித்த பட்டினியையும் கூட்டு துயரத்தையும் எஞ்சியிருக்கும் இனத்தின் நினைவெழுச்சியை நினைவூட்டும் ஒரு கூட்டு நினைவாக குறியீடு என்பதையும் வலியுறுத்தப்பட்டு இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:00 to 9:30 இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். முள்ளிவாய்க்கால் நினைவுகள் சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் கலைஞர்கள் மதன் மகேந்திர ராசா மற்றும் சிவப்பிரியா மிகிந்தன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: அப்படின்ற கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
5: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓர் CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
5: 416-489-2000 416-489-2000 GTA credit.

0: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
0: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
1: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
0: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். மிசிசாகா ஜெய துர்கா தேவஸ்தான விக்ன விநாயகர் அலங்கார உற்சவம் மே 14 காலை கணபதி ஹோமம், 19 மாம்பழத் திருவிழா, 20 திகதி புதன்கிழமை தேர் வெள்ளோட்டம் காலை 10 மணி தொடக்கம் 11:30 வரை, மாலை மஞ்சம், 21 வேட்டை திருவிழா, 22 சப்பரம், 23 காலை தேர் உற்சவம், 26 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம் ஜெய துர்கா தேவஸ்தானம், 18-8 ட்ரூ ரோட் மிசிசாகா, hindumission.ca. ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல், டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன், குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ், 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரூ. ஏசியன்ஸ் மெகா சேல்.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
4: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
5: நேரம் இப்பொழுது 4:34. அடுத்த நேரங்களோடு வணக்கம்.
6: வணக்கம், இது சிவபாலன்.
5: வணக்கம் சிவபாலன், சொல்லுங்க, என்ன பாடல் வேண்டும்?
6: முதல்ல நமக்காய் தமிழ தியாகிய மாவீரர்களுக்கும் படுகொலை செய்யப்பட்ட எங்களுடைய பொதுமக்களுக்கும் என்னுடைய வணக்கம். கேட்க விரும்பும் பாடல் விலகழுகங்கள் நாள்.
5: பாடல் வரப்போன்றது, மீண்டும் சந்திப்போம்.
6: மிக்க நன்றி.
5: நன்றி, வணக்கம்.

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் அடிச்சு நாம்
1: பார் கிளம்ப க்ளோசிங் டாட் அடிக்கிற நடிக்க
2: பிரதி செல்வம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ் ரீஃபைனான்ஸ் ஃபர்ஸ்ட் ஹோம் பயர்ஸ் டெட் கன்சலிடேஷன் அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்
3: 2026 வாரத்துக்கு $67 மட்டுமே, மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
4: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம், தெரியுமா?
5: ஆம், அதுதான் தி லா ஆஃப்

0: ஆஃப் மெலனி டேவிட்.
1: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
0: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
1: 416-271-5992.
0: Markham and Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
2: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
4: What's happening? So sad.
5: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன். 9054568433.
0: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ். 905-946-1000, Scarborough, Midland and Ellesmere. 416-757-1000, mymechanicauto.ca.
6: சம்மர்ல ஒரு சம்ம மியூசிக் ஷோ.
7: வணக்கம் டொரண்டோ, திஸ் இஸ் சின்மயி. நான் உங்களை சந்திக்கிறதுக்கு வரே, உங்களுக்காக பாட இருக்கேன்.
8: கிளுகிளுப்பான ஒரு பார்ட்டி நைட் இருந்தால் சூப்பரா இருக்கும்.
9: வணக்கம் டொரண்டோ மக்களே, I have some exciting news for you. Magical musical night. Grab your tickets and let's celebrate the 4th of July together.
0: Soul and Fire, Star Singers சின்மயி மற்றும் ஆண்ட்ரியா ஒரே மேடையில் ஜூலை 4 விட்பி இவென்ட் சென்டரில். Book now to get attractive discounts. Soul and Fire.
1: நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மோட. நேரம் இப்பொழுது 4:44 நிமிடம். அடுத்த நேரங்களோடு வணக்கம்.
10: வணக்கம் ஜோடி, எப்படி இருக்கிறீங்க?
1: நலமாக இருக்கிறேன். யார் பேசுகின்றீர்கள்?
10: நான் உங்களுடைய நிகழ்ச்சிகள் தகவல்களை கேட்டுக்கொண்டு இருக்கின்றேன் என்று புள்ளிவாய்க்கா நினைவு தினம் வந்தபடியினால் எல்லா முள்ளிவாய்க்கால மரணித்த அத்தனை நேர்கள், அத்தனை பொதுமக்கள், அத்தனை போராளிகள் எல்லோருக்கும் வீரஞ்சலியை தெரிவித்துக் கொண்டு நான் கேட்கும் பாடல் முள்ளிவாய்க்கால் மண்ணே முதல் வணக்கம் என்ற பாடலை எல்லா நேர்களுடன் சேர்ந்து கேட்போம்.
1: மிக்க நன்றி உங்களுக்கு. மீண்டும் சந்திப்போம்.
10: நன்றி, வணக்கம் சந்திப்போம்.

0: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
0: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 9054176069.
0: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 905-417-6069. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
2: நேரம் இப்பொழுது 4:54. நல்லது நேயர்களே, ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நானும் விடை பெறும் நேரம். இன்று May 18 முள்ளிவாய்க்கால், தமிழின அழிப்பின் 17th நினைவு நாள். இந்த நினைவு நாளில் வானொலியோடாக இணைந்து கொண்டு முள்ளிவாய்க்கால் நினைவுகளை நம்மோடு பகிர்ந்து கொண்டு இந்த நாளை மேன்மைப்படுத்திய உங்கள் அனைவருக்குமே மிக்க மிக்க நன்றி சொல்லி நன்றியோடு விடைபெறுவது ஜோதி ஜெயக்குமார். தொடர்ந்து உங்களோடு ராம்பிரசன் இணைந்து சிறப்பிப்பார். மீண்டும் சந்தி.

0: நன்றி ஜோதி. நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எஃப்எம் 101.3 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அலைகளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று மே மாதம் 18ஆம் தேதி 2026 திங்கட்கிழமை. காலை ஒலிபரப்பில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தூத்து வழங்க கலைகத்தில் உங்கள் அன்பின் எஸ் ஜே ராம்பிரசன். தொடர்வது அதிகாலை செய்தி அறிக்கை.
1: பார்க்கலாம், படிக்கலாம், ஆனால் செய்திகளை உடனுக்குடன் கேட்க சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.

சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திகள். வாசிப்பவர் எஸ் ஜே ராம்பிரசன். செய்தி ஆசிரியர் உமாபாரதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். வெளிவிவகார அமைச்சின் மின்னணு ஆவண சான்றளிப்பு முறைமையில் ஏற்பட்டுள்ள அவசர தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அனைத்து ஆவண சான்றளிப்பு சேவைகளும் மறு அறிவித்தல் வரை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. இலங்கைக்கு சென்ற சர்வதேச கிரிக்கெட் அமைப்பின் பிரதிநிதிகள் ஜனாதிபதியை சந்தித்துள்ளனர். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர்களின் மனு மீது முடிவெடுக்க காலக்கெடு நிர்ணயிக்கப்படவில்லை என சபாநாயகர் பிரபாகர் கூறியிருக்கின்றார். பிரிட்டிஷ் கொலம்பியாவில் பதிவான ஹண்டா வைரஸின் ஆண்டிஸ் திரிவுக்கான தொற்று பதிப்பை ஆய்வக பரிசோதனை மூலம் உறுதி செய்திருக்கின்றனர். காசா பகுதியில் நேற்று இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் குறைந்தது 8 பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.

0: இலங்கை செய்திகள்.
1: ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த வாரம் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களுக்கு விஜயம் செய்வதோடு அபிவிருத்தி கருத்திட்ட பணிகளையும் ஆரம்பித்து வைக்கவுள்ளார். புதன்கிழமை மட்டக்களப்பு மாவட்ட செயலக காரியாலயத்தில் நடைபெறவுள்ள மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஜனாதிபதி பங்கேற்கின்றார். அதனைத் தொடர்ந்து மட்டக்களப்பு வெப மைதானத்தில் நடைபெறவுள்ள போதைப்பொருள் ஒழிப்புக்கான முழு நாடும் ஒன்றாக தேசிய செயல் திட்ட நிகழ்வில் கலந்து கொள்ளவிருக்கின்றார். எதிர்வரும் வெள்ளிக்கிழமை நிந்தவூர் பிரதேச சபை காரியாலயத்திற்கு அருகில் நிந்தவூர் கலாச்சார மத்திய நிலைய நிர்மாணிப்புக்கு ஜனாதிபதி அடிக்கல் நாட்டவுள்ளார். அதனைத் தொடர்ந்து அம்பாறை நகரத்தில் புதிய கட்டடத் தொகுதி நிர்மாணிப்புக்கு அடிக்கல் நாட்டவிருக்கின்றார். அம்பாறை மாவட்ட செயலக காரியாலயத்தில் நடைபெறவுள்ள அம்பாறை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் ஜனாதிபதி பங்கேற்கவிருக்கின்றார். இம்ரான் குவாராஜா மற்றும் தேவஜித் சாஹியா உள்ளிட்ட தற்போது இலங்கையிலுள்ள சர்வதேச கிரிக்கெட் அமைப்பின் பிரதிநிதிகள் இலங்கை கிரிக்கெட் நிர்வாகத்தின் எதிர்கால திசை குறித்த தொடர் கலந்துரையாடல்களுக்கு மத்தியில் கொழும்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்திருக்கின்றனர். இலங்கை கிரிக்கெட் நிர்வாகத்தில் ஏற்பட்ட அண்மைய முன்னேற்றங்களைத் தொடர்ந்து ஐசிசி அதிகாரிகள் மேற்கொண்ட முக்கிய பயணத்தின் போது இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இலங்கை கிரிக்கெட்டில் ஆளுகை மற்றும் கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் மீது கவனம் தொடர்ந்து குவிந்திருக்கின்ற நிலையில் ஐசிசி பிரதிநிதிகள் இலங்கை கிரிக்கெட் வாரியத்தின் தலைமையகத்தில் புதிதாக நிறுவப்பட்ட இலங்கை கிரிக்கெட் வாரிய நிர்வாக அதிகாரிகளுடனும் கலந்துரையாடியிருக்கின்றனர். முந்தைய இலங்கை கிரிக்கெட் வாரிய தலைமை ராஜினாமா செய்ததைத் தொடர்ந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில்குமார் கமகே 9 பேர் கொண்ட கிரிக்கெட் உருமாற்றக் குழுவை நியமித்தமையை அடுத்து இந்த பயணம் அமைந்திருக்கின்றது. இலங்கை வெளிவிவகார அமைச்சின் தூதரக விவகாரங்கள் பிரிவின் அனைத்து ஆவண அத்தாட்சிப்படுத்தல் சேவைகளும் மறு அறிவித்தல் வரை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன. மின்னணு ஆவண அத்தாட்சிப்படுத்தல் அமைப்பில் ஏற்பட்டிருக்கின்ற எதிர்பாராத தொழில்நுட்ப பிரச்சினை காரணமாகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த தற்காலிக சேவை இடைநிறுத்தம் பத்திரமுலையில் உள்ள தூதரக விவகாரங்கள் பிரிவின் முதன்மை அலுவலகத்திற்கும் யாழ் திருகோணமலை கண்டி மாத்திரை மற்றும் குருநாகல் ஆகிய பகுதிகளில் அமைந்துள்ள அனைத்து பிராந்திய தூதரக அலுவலகங்களுக்கும் பொருந்தும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்புடைய தொழில்நுட்ப சேவை வழங்குநர்கள் மற்றும் பங்குதாரர்களுடன் ஒருங்கிணைந்து இ-டாஸ் கணினி முறைமையை மிக விரைவில் மீட்டெடுப்பதற்கும் தாமதமின்றி வளமையான சேவைகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கும் ஏற்கனவே உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக வெளிவிவகார அமைச்சு சுட்டிக்காட்டியிருக்கின்றது. முள்ளிவாய்க்கால் தமிழினப்படுகொலையின் 17வது ஆண்டு நினைவு நாள் இன்று அனுஷ்டிக்கப்படுகின்றது. முள்ளிவாய்க்காலில் உயிர்நீத்த உறவுகளுக்கு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் இன்று நந்திக்கடலில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். அத்துடன் நந்திக்கடலில் மலர் தூவி சுடரேற்றி உணர்வுபூர்வமாக அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வெற்றாப்படை கண்ணகை அம்மன் ஆலயத்தில் உயிரிழந்தவர்களின் ஆத்மசாந்தி வேண்டி பிரார்த்தனையும் மேற்கொள்ளப்பட்டது. இதையடுத்து கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன், தங்கள் மீது பெருமைமிகு வரலாற்றின் சோகமான இறுதிக் காட்சிகளின் மௌனமான சாட்சியே இந்த நந்திக்கடல் என்றும், ஏராளமான தங்கள் உறவுகளின் கண்ணீரும் செந்நீரும் கலந்துள்ள இந்த கடல் அன்னையை வணங்கி உயிர்நீத்த உறவுகளுக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தியதாக தெரிவித்திருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து வெற்றாப்பளை கண்ணகையம்மன் ஆலயத்தில் உயிரிழந்தவர்களின் ஆத்மா சாந்தி வேண்டி பிரார்த்தனையும் மேற்கொள்ளப்பட்டது. இந்த அஞ்சலி நிகழ்வுகள் மற்றும் ஆத்மசாந்தி பிரார்த்தனைகளில் கரைத்துறை பெற்று பிரதேச உறுப்பினர்களான மகாதேவா குணசிங்க ராசா, ரத்தினம் ஜெகதீசன் ஆகியோரும் பங்கேற்றிருந்தனர்.
0: இந்திய செய்திகள்.
1: தேர்தல் அரசியலில் திராவிட முன்னேற்ற கழகம் தோற்கலாம், வெற்றி பெறலாம், ஆனால் கொள்கை அரசியலில் ஒருபொழுதும் தோற்றதில்லை என்று உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கடந்த 10 நாட்களிலேயே பெண்கள், இளைஞர்கள் தற்போதைய ஆட்சி வெற்றி உணரத் தொடங்கிவிட்டனர் என்றும், குழந்தைகளுக்கு கிளுகிழுப்பையை காட்டி அழைப்பது போன்று கவர்ச்சி மாயாஜாலம் காட்டி வெற்றி பெற்றிருப்பதாகவும் தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகம் வெறும் அரசியல் இயக்கம் அல்ல என்றும், இது ஒரு சமுதாய இயக்கம் என்றும் உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர்களின் மனு மீது முடிவெடுக்க காலக்கெடு நிர்ணயிக்கப்படவில்லை என்று சபாநாயகர் பிரபாகர் தெரிவித்தார். தான் வெற்றி பெற்ற சென்னை 1000 விளக்கு தொகுதியில் மக்களுக்கான அடிப்படை வசதிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின்னர் சபாநாயகர் இவ்வாறு தெரிவித்தார். சட்டசபை அனைத்திந்திய அண்ணா திராவிட கழகத் தலைவர் கொரோடா உட்பட்ட நிர்வாகிகள் நியமனம் தொடர்பாக அந்த கட்சியின் இரண்டு பிரிவு சட்டமன்ற உறுப்பினர்களிடமிருந்து மனுக்கள் கோரப்பட்டிருக்கின்றன. மனுக்கள் மீது முடிவெடுக்க அரசியலமைப்பு சட்டத்தின்படி எந்தவொரு குறிப்பிட்ட காலக்கெடுவும் சபாநாயகருக்கு விதிக்கப்படவில்லை என்றும் அவர்கள் அளித்த மனுக்கள் பரிசீலனையில் உள்ளதாகவும் தெரிவித்தார். உரிய நடைமுறைகளை பின்பற்றி அவற்றின் மீது தகுந்த முடிவு எடுக்கப்படும். சட்டசபை கூடும் பொழுது அது தொடர்பாக முறைப்படி அறிவிக்கப்படும் என்றும் சபாநாயகர் தெரிவித்தார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்து முன்னாள் அமைச்சர் செம்பலை விலகியிருக்கின்றார். தற்பொழுது இடம்பெறும் நடந்த சம்பவங்கள் எதுவும் மனதுக்கு திருப்திகரமானதாக இல்லை என்று செம்மலை அறிக்கையில் தெரிவித்துள்ளார். புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் மறைவுக்கு பிறகு தனக்கு பல வாய்ப்புகள் மறுக்கப்பட்டதாகவும் தடுக்கப்பட்டதாகவும் தெரிவித்திருக்கின்ற அவர் அதை பற்றி தான் கவலைப்படவில்லை என்றும் கூறினார். ஆதங்கத்தை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் தலைமைக்கு கட்டுப்பட்டு தொடர்ந்து பணியாற்றி வந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். தற்பொழுது உருவாகியுள்ள சூழ்நிலைகள் இயக்கத்தில் தொடர்ந்து பயணிக்க மனம் இடம் கொடுக்காத சம்பவங்களாக மாறியிருப்பதாகவும் வனம் வேதனைப்படுகின்றது என்றும் அவர் தெரிவித்தார். கனத்த இதயத்தோடுதான் இந்த பொறுப்புகளிலிருந்தும் கட்சியிலிருந்தும் விலகிக் கொள்வதாக தலைமைக்கு வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இன் அதிகாலை செய்தி அறிக்கை.
0: கனேடிய செய்திகள்.
1: ஆண்டுதோறும் நடைபெறுகின்ற போர்த்துகீசிய சான்டோ கிறிஸ்டோ ஊர்வலத்துக்கு கடந்த வாரம் அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் மோன்ட்ரியலின் பிளாட்டோ மவுண்ட் ரோயல் பகுதியில் நேற்று அது நடைபெற்றது. இந்த ஊர்வலத்திற்கு மே 13 மோன்ட்ரியல் காவல்துறை ஊர்வலத்தை நடத்தலாம் என்று அனுமதி வழங்கியதாக லிங்ஹோரஸ் தெரிவித்திருக்கின்றார். கலாசார மற்றும் மத ஊர்வலங்கள் தொடர்பான விதிகள் ஒவ்வொரு பகுதிக்கும் மாறுபட்டு பொருள் கொள்ளப்படுவதாகவும் அவை மோன்ட்ரியல் நகரம் முழுவதிலும் ஒரே மாதிரியாகவும் தெளிவாகவும் இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி அடுத்த ஓராண்டு காலத்தை இதற்கான முயற்சிகளில் ஈடுபடுத்த ஏற்பாட்டாளர்கள் திட்டமிட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த ஊர்வலம் பிற்பகல் 4 ரேச்சல் வீதியில் அமைந்துள்ள மிஷன் சான்டோ குரூஸ் கத்தோலிக்க தேவாலயத்திலிருந்து ஆரம்பமானது. பிரிட்டிஷ் கொலம்பியாவில் பதிவான ஹண்டா வைரஸின் ஆண்டிஸ் திரிபுக்கான தொற்று பாதிப்பை ஆய்வக பரிசோதனை உறுதி செய்திருக்கின்றது. தொற்று பரவல் ஏற்பட்டிருந்த எம்வி ஹாண்டியாஸ் சவுசு கப்பலில் பயணம் செய்திருந்த யூகோனைச் சேர்ந்த ஒருவருக்கு ஏற்பட்ட இந்த தொற்று கனடாவின் பொது சுகாதார நிறுவனத்தினால் வெளியிடப்பட்டிருக்கின்றது. நேற்று முன்தினம் பிரிட்டிஷ் கொலம்பிய சுகாதார அதிகாரிகள் தொற்று பரிசோதனை முடிவை அறிவித்ததைத் தொடர்ந்து உறுதிப்படுத்தும் பரிசோதனைக்காக மாதிரிகள் வினிபெக்கில் உள்ள அதன் தேசிய ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டதாக அந்த நிறுவனம் கூறியிருந்தது. இதையடுத்து ஒருவரின் மாதிரிக்கு தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்ட நிலையில் அவருடன் பயணம் செய்தவரின் சோதனை முடிவு எதிர்மறையாக உறுதி செய்யப்பட்டது. இந்த நேரத்தில் வேறு எந்த நோய் தொற்றும் கண்டறியப்படவில்லை என்றும் அதிக ஆபத்துள்ள தொடர்பில் இருந்த அனைவரும் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் மேலும் அவர்கள் உள்ளூர் பொது சுகாதாரத்துறையினரால் தொடர்ந்து உன்னிப்பாக கண்காணிக்கப்படுவார்கள் என்றும் குறித்த முகமையின் அறிக்கை தெரிவித்துள்ளது. இதுவரை உறுதி செய்யப்பட்ட அனைத்து தொற்று நோய்களும் எம்பி ஹாண்டியா சோசு கப்பலின் பயணிகள் அல்லது பணியாளர்களுக்கு ஏற்பட்டவை என்று அந்த அறிக்கை தெரிவித்துள்ளது.
0: உலகச் செய்திகள்.
1: ஈரானுடனான போர் நிலவரம் குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புடன் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு தொலைபேசி மூலம் கலந்துரையாடியிருக்கின்றார். இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டம் ஆரம்பிப்பதற்கு சற்று முன்பு இந்த தொலைபேசி உரையாடல் முடிவடைந்ததாக எடியோத் அத்தோரோத் தெரிவித்திருக்கின்றது. மே 13-15 நடைபெற்ற தனது அண்மைய சீன பயணத்தின் முடிவுகள் குறித்து டொனால்டு டிரம்ப் நெத்தன்யாவுக்கு தெரிவித்தார். ஈரான் விவகாரம் தொடர்பான முன்னேற்றங்கள் குறித்தும் இரு தரப்பினரும் விவாதித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. ஈரான் மீது தாக்குதல் நடத்தும் விவகாரம் நிச்சயமற்றதாகவே உள்ளது என்று அந்த நாளிதழ் தெரிவித்திருக்கின்றது. டொனால்டு டிரம்ப் ஒரு முடிவை எடுக்க வேண்டும், அவர் மன அமைதியுடன் இருக்க வேண்டும், மேலும் அவர் மீண்டும் போரை தொடங்க முடிவு செய்தால் அதில் இணையுமாறு இஸ்ரேலும் அழைக்கப்பட வாய்ப்பிருப்பதாகவும் குறித்த நாளிதழில் செய்தி வெளியாகியிருக்கின்றது. காசா பகுதியில் நேற்று இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் குறைந்தது 8 பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக மருத்துவ ஆதாரங்கள் தெரிவித்துள்ளன. கான் யூனிஸின் காவல் நிலையத்திற்கு அருகிலும் தற்காலிக முகாமிலும் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் இருவர் பலியானார்கள். அந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த படையினருக்கு அச்சுறுத்தலாக விளங்கிய ஆயுததாரி ஒருவரை கொன்றதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. இதேவேளை டேர் அல் பலாஹ் பகுதியில் உள்ள அல் அக்சா மருத்துவமனைக்கு அருகிலுள்ள சமூக சமையலறை மற்றும் ரொட்டி உற்பத்தி நிலையம் ஆகியவற்றின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களில் 5 பேர் கொல்லப்பட்டனர். ஹமாஸின் பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணை தயாரிப்பு பிரிவு தளபதியை குறிவைத்தே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் தரப்பு தெரிவித்துள்ளது. ஹமாஸ் அமைப்பின் ஆயுத பிரிவு தலைவரான இசத் அல் தீன் அல் ஹடாக் மற்றும் செயற்பாட்டு தலைமை தளபதியான பஹா ஃபரூத் ஆகியோர் வான்வழி தாக்குதல்களில் கொல்லப்பட்டதை இஸ்ரேல் ராணுவமும் ஹமாஸ் அமைப்பும் சனிக்கிழமை உறுதிப்படுத்தியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெளிவிவகார அமைச்சின் மின்னணு ஆவண சான்றளிப்பு முறையில் ஏற்பட்டுள்ள அவசர தொழில்நுட்பக் கோளாறு காரணமாக அனைத்து ஆவண சான்றளிப்பு சேவைகளும் மறு அறிவித்தல் வரை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. இலங்கைக்கு சென்ற சர்வதேச கிரிக்கெட் அமைப்பின் பிரதிநிதிகள் ஜனாதிபதியை சந்தித்துள்ளனர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர்களின் மனு மீது முடிவெடுப்பதற்கு காலக்கெடு நிர்ணயிக்கப்படவில்லை என்று சபாநாயகர் பிரபாகர் தெரிவித்துள்ளார். பிரிட்டிஷ் கொலம்பியாவில் பதிவான ஹண்டா வைரஸின் ஆண்டிஸ் தீர்வுக்கான தொற்று பாதிப்பை ஆய்வக பரிசோதனை மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. காசா பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல்களில் குறைந்தது 8 பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இத்துடன் CMR தமிழ் FM இன் அதிகாலை செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது.

0: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார். விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா, ஸ்காப்ரோ, டவுன் டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
3: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குற
4: உங்களுக்கு வலது வீட்டு சாப்பிட வர போய் கோசலியும் மெலிகா மண்டலா வந்து பாக்குறேன். நீங்களே
3: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
2: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
5: 905-270-8800.
2: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
6: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
7: 22 கரட் ஒரு கிராம் நகைக்கு 100-150 வரையும், 22 கரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000-1200 வரை கொடுக்கணும்.
6: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
7: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
8: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
7: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
6: 416-834-2266.
2: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. 416-990-2462.
9: நேரம் அதிகாலை 5:17. சிஎம்ஆர் தமிழ் FM கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தொடர்ந்து நேர்கள் இறையோசி நிகழ்ச்சியினை கேட்கலாம்.

0: எவ்ரிதிங் ஓகே நோ ப்ராப்ளம் அண்டிச்சினம்
1: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி
2: கஸ்டமர் யூ ஆர் ட்ரைங் டு ரீச் இஸ் நாட் அவேலபிள்
3: பிரதி செல்வம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ் ரீஃபைனான்ஸ் ஃபர்ஸ்ட் ஹோம் பையர்ஸ் டெட் கன்சலிடேஷன் அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கிறீர்களா உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்
0: 416-268-0155
4: உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய கே எம் பிசினஸ் சொல்யூஷன்ஸ் அத்துடன் ஃபுட் ஹேண்ட்லர் சர்டிபிகேட் ஸ்மார்ட் சர்வ் லைசன்ஸ் பிடிசி லைசன்ஸ் மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான பேரோல் அக்கவுண்டிங் சர்வீசஸ் அனைத்து விதமான ஸ்பான்சர்ஷிப் பிஆர் சிட்டிசன்ஷிப் ஸ்ரீலங்கன் டுவல் சிட்டிசன்ஷிப் போன்ற சேவைகளுக்கும் கே எம் பிசினஸ் சொல்யூஷன்ஸ் இங்க் www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775
5: நானும் ஒரே ஓட்டம் உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை
6: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறது
7: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல் அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com
5: வணக்கம் நேர்களே, மீண்டும் மற்றொரு விடியல் நிகழ்ச்சியோடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களோடு கவிதா உதயன். சென்றதினை மீளாது மூடரே, நீர் எப்போதும் சென்றதையை சிந்தி செய்து கொன்றளிக்கும் கவலையினும் குழியில் வீழ்ந்து குமையாதீர். சென்றதனை குறித்தல் வேண்டாம், இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணுமதை தின்னுமுற செய்து தின்று விளையாடி இன்புற்றிருந்து வாழ்வீர். தீய விஷயங்கள் அழிந்தவை, திரும்பி வாரா, அவற்றிற்கு நாம்

நம்பிக்கையே வீரத்தின் சாரம் என்ற எமர்சனின் வார்த்தைகள் உடல் பலத்தால் தான் ஒருவன் வீரன் என்பதை நிரூபிப்பான் என்றில்லை, நம்பிக்கைதான் அவனை வழிநடத்தி செல்கிறது என்பதை சொல்லாமல் சொல்கின்ற உண்மை. அதனால்தான் நம்பினூர் கெடுவதில்லை என்பது நான்கு மறை தீர்ப்பாக இருக்கிறது. நம்முடைய எதிரிகளை முட்டித்தள்ளினால் நம்மை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்கின்ற நம்பிக்கையை வளர்த்து கொண்டது மாடு. பகைவனை முட்டுவது போன்று பாவனை செய்து செய்து இறுதியாக பரிணாம வளர்ச்சியில் கொம்புகளே இல்லாமல் இருந்த மாட்டுக்கு கொம்பு வளர்ந்தது. ஐந்தருவிருக்கின்ற மிருகத்தில் அதனுடைய நம்பிக்கையே பரிணாம வளர்ச்சி பெற்றது என்றால் நாம் பிறர் அடையாளம் காணும் வண்ணம் வளர்ச்சி பெற வேண்டும். நம்முடைய பலங்களை சுய பரிசோதனைக்கு ஆட்படுத்த வேண்டும். கம்ப்யூட்டரில் நம்முடைய பாஸ்வேர்டு எந்த அளவு ஸ்ட்ராங்காக இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள ஒரு இணையதளம் இருக்கிறது. இன்றைய இளைஞனின் இந்த புத்திசாலித்தனம் வியக்க வைக்கிறது. நமக்கான பாஸ்வேர்டை பரிசீலிக்கின்றோம்,

ஆகும். காண்கின்ற கனவுகள் மெய்ப்பட தேவை உறுதி. உலகத்தின் இரும்பு மனிதனாக நான் மாறுவேன் என்பது ஓர் இளைஞனின் உறுதிப்பாடாக இருந்தது. உலகின் 80% இரும்பு உற்பத்தி என்று அவர் கையில். வெளிநாடுகளில்தான் தனது சந்தை என்ற திட்டமிடல். 18 மணிநேர உழைப்பு, வென்று விடுவோம் என்கின்ற உறுதி. லக்ஷ்மி மிட்டால் உலகின் 5வது பணக்காரர். சாதனைக்காக கையாண்ட வழிமுறைகள் என்ன என்றவுடன் மிக சுலபம். நான் எப்பொழுதும் என் வாழ்க்கையில் கடந்து போன நிமிடங்களை மறந்து விடுவேன். எடுத்த முடிவுகளில் உறுதியாக இருப்பேன். இன்றைய நம்பிக்கையும் நாளைய கனவும் தான் உண்மை என்றார் அவர். சதா உள்ளேயே ஒரு லட்சியத்தை வைத்துக் கொண்டு இருக்க வேண்டும். அந்த லட்சியம் நம்மை அரித்துக் கொண்டு இருக்க வேண்டும். நின்றாலும் இருந்தாலும் உறங்கினாலும் எழுகின்ற அந்த சிந்தனை தான் நம்மை வெற்றியடைய செய்யும். குழந்தையாக இருந்த போதே அரிக்க ஆரம்பித்த ஒரு இலக்கு வாலிபனாக மாறும் போது அடைந்து விடுவான். எல்லா விமர்சனங்களுக்கும் சுருக்கமான பதில் செய்து முடிப்பதுதான். 69 வயதான லூன்ஸ் அனகோன்ஸ் என்பவரை ஸ்பெயின் அணியின் பயிற்சியாளராக நியமித்த போது எழுந்த விமர்சனங்கள் ஏராளம். ஆனால் அந்த அனுபவம் ஏற்படுத்திய வியூகத்தினால் 3 யூரோ கால்பந்து கோப்பையை வென்ற சாம்பியன் ஜெர்மனி 44 ஆண்டுகளுக்கு பிறகு ஸ்பெயின் வென்றது. எந்த நிலையிலும் தைரியமாக இருக்க வேண்டும் என்பதை சொல்ல ஒரு நிகழ்வை இங்கே சொல்ல வேண்டும். மே மாதம் 2008 நடந்த சீன பூகம்பம் உலகியை உலுக்கியது. மீட்பு பணியின் போது 13 வயது பள்ளி மாணவியை மீட்டார்கள். எடை குறைவாக தெரிகிறாளே என்று பார்த்தபோது 2 கைகளும் 2 கால்களும் இடிபாடுகளில் வெட்டப்பட்டு இல்லாமல் இருந்தன. அந்த மாணவியை வெளியே எடுத்த போது அந்த மாணவி சொன்ன வார்த்தைகள், தைரியமாக இருங்கள். நல்லது நீர்களே, நான் வாசித்ததிலிருந்து மலர்ந்தது இன்றைய விடியல் நிகழ்ச்சி. மீண்டும் மற்றொரு விடியல் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா உதயன். வணக்கம்.

0: வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 6478494444 6478494444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 416-700-2222 416-700-2222 J.CA. மார்க்க மக்களே, தாமோல் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
3: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
2: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை.
3: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5 மார்க்கம், தாமோல் நிறுவனம். 905-667-7200 9-5-6-6-7-7-2

மிஸ்ஸிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.

0: இது உங்கள் வானொலி சிஎம்ஆர் 101.3 எஃப்எம்.
1: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 செய்திகள்.
2: தமிழ் தேசிய நம்பிக்கையின் மீது உறுதி கொண்டு ஒரு குடையின் கீழ் தமிழின அடக்குமுறைக்கு எதிராக தமிழின விடுதலையை நோக்கி முனைப்புடன் தொடர்ந்து போராட எமது மக்கள் பலத்தை நம்பி தொடர்ந்து அடிப்பணியாது போராடுவோம் என்று முள்ளிவாய்க்கால் பிரகடனத்தை இன்று முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பொது கட்டமைப்பு, வடக்கு கிழக்கு கட்டமைப்பு ஆகியன வெளியிட்டுள்ளன. வாய்க்கால் வரப்பு வழியே நீர்பாய்ச்சி பயிர் வளர்ப்பார்கள். ஆனால் முள்ளிவாய்க்காலில் எம்மினத்தின் இரத்தத்தையும் செந்நீரையும் பாய்ச்சி உயிரை பறித்தார்கள் என தென்னிந்திய பிரபல இயக்குநர் டி ராஜேந்தர் உருக்கமாக தெரிவித்துள்ளார். ஐக்கரபு அமீரகத்தில் உள்ள சேவை வழங்குனர் ஒருவரின் மின்னஞ்சல் கணக்கு ஊடுருவல் செய்யப்பட்டமையுடன் தொடர்புடைய தவறான கொடுப்பனவு மற்றும் இந்தியாவில் இந்த நிறுவனத்தின் நிதி முறைகேடு செய்யப்பட்டமை ஆகிய இரண்டு பரிவர்த்தனைகள் குறித்து முறையான விசாரணைகளை மேற்கொண்டிருப்பதாக தொழில் அமைச்சரும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதியமைச்சருமான அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்திருக்கின்றார். கியூஆர் குறியீட்டு முறை இல்லாமல் எரிபொருள் வழங்கும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக அமல்படுத்தப் போவதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. 2026 ஆண்டுக்குரிய வாக்காளர் பெயர் பட்டியல் பதிவு தொடர்பாக தேர்தல் ஆணைக்குழுவினரால் அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. கேரள முதல்வராக வி டி சதீசன் பதவியேற்றுக் கொண்டிருக்கின்றார். வி டி சதீசனுக்கு கேரள ஆளுநர் அர்லேகர் பதவிப்பிரமாணம் செய்து வைத்துள்ளார். மேற்கு வங்கத்தில் முன்னாள் முதல்வர் மம்தா பானர்ஜி ஆட்சி செய்த 15 ஆண்டுகளில் முறைகேடாக சாதி சான்றிதழ் வழங்கப்பட்டதாக முறைப்பாடு எழுந்ததை அடுத்து அவற்றை மறு ஆய்வு செய்ய புதிய பாரதிய ஜனதா அரசு உத்தரவிட்டுள்ளது. மேலும் தவறாக வழங்கப்பட்ட ஆவணங்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. புதிய அரசின் மீது மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்புகள் உள்ளன என்றும் 2 விஜயை வேலை செய்ய பொதுமக்கள் விட வேண்டும் என்றும் நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 33 இருந்து 37 உயர்த்தி குடியரசுத் தலைவர் அவசர சட்டத்தை பிறப்பித்துள்ளார். டொரண்டோ பெரும்பாக பகுதி மற்றும் ஹாமில்டன் பகுதிகளில் பகல் நேர அதிகபட்ச வெப்பநிலை சுமார் 30°C ஈரப்பதனுடன் கூடிய உணர்நிலை 36°C இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரவு நேர குறைந்தபட்ச வெப்பநிலை 18 முதல் 20°C வரையில் இருக்கும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தீப்பிடிக்கும் அபாயங்கள் முதல் உலோக கலப்படம் மற்றும் காயமேற்படும் இடர்பாடுகள் வரையிலான பாதுகாப்பு சார்ந்த கவலைகள் காரணமாக குழந்தைகள் தொடர்பான பல பொருட்களை பயன்படுத்துவதற்கு எதிராக ஹெல்த் கனடா மற்றும் கனேடிய உணவு ஆய்வாணையகம் ஆகியவை நுகர்வோருக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றன. கனடா ஒரு சமத்துவம் மற்றும் மனிதுரிமைகள் நாடாக திகழ வேண்டுமா அல்லது அரசியல் ரீதியாக தூண்டப்பட்ட பிளவுகளுக்கு பலியாக வேண்டுமா என்பதனை தீர்மானிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டியுள்ளது என்று LGBTQ+ சமூகத்திற்கான ஆதரவாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஐக்கியரபு அமீரகத்தில் அமைந்திருக்கின்ற பாக்கா அணுமின் நிலையத்தின் மீது ஆளில்லா விமான தாக்குதல் இடம்பெற்றதைத் தொடர்ந்து அந்த நிலையத்தின் சுற்றுப்புற பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. ஜெர்மனியில் உள்ள தளங்களில் இருந்து வெடிமருந்துகளை ஏற்றிச் சென்ற 10 அமெரிக்க சரக்கு விமானங்கள் கடந்த 24 மணி நேரத்தில் டெல் அவிவில் தரையிறங்கியதாக இஸ்ரேலின் சேனல் 13 செய்தி வெளியிட்டிருக்கின்றது. ஈரான் போர்ப்பதட்டங்கள் தீவிரமடைந்து ராஜதந்திர முயற்சிகள் தேக்கமடைந்திருக்கின்ற நிலையில் எண்ணெய் விலைகள் மேலும் உயர்ந்து வருகின்றன. குடியிருப்பு கட்டிடம் மீதான இஸ்ரேலிய தாக்குதலில் பலஸ்தீன இஸ்லாமிய ஜிஹாத் தலைவர் வேல் அப்துல் ஹலீம் மற்றும் அவரது 17 மகள் ராமா ஆகியோர் கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து பால்பேக் முகாமில் போராட்டம் இடம்பெற்றிருக்கின்றது.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 905-417-6069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069. வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். முள்ளிவாய்க்கால் நினைவுகள் சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் கலைஞர்கள் மதன் மகேந்திர ராசா மற்றும் சிவப்பிரியா மிகிந்தன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம். உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462. 416-990-2462.
2: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
3: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே?
4: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
5: முள்ளிவாய்க்கால் போயிருந்தேன், அந்த முல்லைத்தீவையும் மோதி வந்தேன். முள்ளில் கிழிந்த என் கண்களிலே நீர் முட்டித் தெரித்ததை யார் அறிவார்? ஆனந்தபுரத்தை கடக்கையிலே என் ஆவி துடித்ததை என்ன சொல்ல? நானந்த துயரம் சொல்வதற்கு என் நாவடும் பாடு கொஞ்சமல்ல.

வருகிறது போலிருக்கும். ஆயின் அருகும் புல்லுக்கு அழிவேது? பொழியும் ஒரு துளி பட்டவுடன் அது பொட்டென்றெழுமே அழியாது. எந்த யுகத்தில் போர்கள் இல்லை, அட எந்த யுகத்தில் தோல்வி இல்லை, அந்த யுகத்தை எருவாக்கு, நீ அடுத்த யுகத்தை உருவாக்கு.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
1: Nissan Head to Head Event இப்பொழுது Morningside Nissanல் Approval Credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 Financeல் Demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் Free Oil and Filter Change. கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் Approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365
2: உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள். கொலம்பியா மணி டிரான்ஸ்பர், இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.

0: CMR தமிழ் FM 101.3 செய்திகள். அனுசரணை பிராங்க்லின் லோ ஃபர்ம் ரவி நடராஜா. விபத்துகள் தொடர்பான சட்ட தேவைகளுக்கு 416-245-6555. தமிழ் தேசிய நம்பிக்கையின் மீது உறுதி கொண்டு ஒரு குடையின் கீழ் தமிழின அடக்குமுறைக்கு எதிராக தமிழின விடுதலையை நோக்கி முனைப்புடன் தொடர்ந்து போராட எமது மக்கள் பலத்தை நம்பி தொடர்ந்து அடிபணியாது போராடுவோம் என்று முள்ளிவாய்க்கால் பிரகடனத்தை இன்று முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பொது கட்டமைப்பு, வடக்கு கிழக்கு கட்டமைப்பு ஆகியன வெளியிட்டுள்ளன. வாய்க்கால் வரப்பு வழியே நீர்பாய்ச்சி பயிர் வளர்ப்பார்கள். ஆனால் முள்ளிவாய்க்காலில் எம்மினத்தின் இரத்தத்தையும் செந்நீரையும் பாய்ச்சி உயிரை பறித்தார்கள் என தென்னிந்திய பிரபல இயக்குநர் டி ராஜேந்தர் உருக்கமாக தெரிவித்துள்ளார். ஐக்கரபு அமீரகத்தில் உள்ள சேவை வழங்குனர் ஒருவரின் மின்னஞ்சல் கணக்கு ஊடுருவல் செய்யப்பட்டமையுடன் தொடர்புடைய தவறான கொடுப்பனவு மற்றும் இந்தியாவில் இந்த நிறுவனத்தின் நிதி முறைகேடு செய்யப்பட்டமை ஆகிய இரண்டு பரிவர்த்தனைகள் குறித்து முறையான விசாரணைகளை மேற்கொண்டிருப்பதாக தொழில் அமைச்சரும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதியமைச்சருமான அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்திருக்கின்றார். QR குறியீட்டு முறை இல்லாமல் எரிபொருள் வழங்கும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக அமல்படுத்தப் போவதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. 2026 ஆண்டுக்குரிய வாக்காளர் பெயர் பட்டியல் பதிவு தொடர்பாக தேர்தல் ஆணைக்குழுவினரால் அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. கேரள முதல்வராக வி டி சதீசன் பதவியேற்றுக் கொண்டிருக்கின்றார். வி டி சதீசனுக்கு கேரள ஆளுநர் அர்லேகர் பதவிப்பிரமாணம் செய்து வைத்துள்ளார். மேற்கு வங்கத்தில் முன்னாள் முதல்வர் மம்தா பானர்ஜி ஆட்சி செய்த 15 ஆண்டுகளில் முறைகேடாக சாதி சான்றிதழ் வழங்கப்பட்டதாக முறைப்பாடு எழுந்ததை அடுத்து அவற்றை மறு ஆய்வு செய்ய புதிய பாரதிய ஜனதா அரசு உத்தரவிட்டுள்ளது. மேலும் தவறாக வழங்கப்பட்ட ஆவணங்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. புதிய அரசின் மீது மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்புகள் உள்ளன என்றும் 2 ஆண்டுகள் விஜயை வேலை செய்ய பொதுமக்கள் விட வேண்டும் என்றும் நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 33 உயர்த்தி குடியரசுத் தலைவர் அவசர சட்டத்தை பிறப்பித்துள்ளார். டொரண்டோ பெரும்பாக பகுதி மற்றும் ஹாமில்டன் பகுதிகளில் பகல் நேர அதிகபட்ச வெப்பநிலை சுமார் 30°C ஈரப்பதனுடன் கூடிய உணர்நிலை 36°C இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரவு நேர குறைந்தபட்ச வெப்பநிலை 18 முதல் 20°C வரையில் இருக்கும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தீப்பிடிக்கும் அபாயங்கள் முதல் உலோக கலப்படம் மற்றும் காயமேற்படும் இடர்பாடுகள் வரையிலான பாதுகாப்பு சார்ந்த கவலைகள் காரணமாக குழந்தைகள் தொடர்பான பல பொருட்களை பயன்படுத்துவதற்கு எதிராக ஹெல்த் கனடா மற்றும் கனேடிய உணவு ஆய்வாணையகம் ஆகியவை நுகர்வோருக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றன. கனடா ஒரு சமத்துவம் மற்றும் மனித உரிமைகள் நாடாக திகழ வேண்டுமா அல்லது அரசியல் ரீதியாக தூண்டப்பட்ட பிளவுகளுக்கு பலியாக வேண்டுமா என்பதனை தீர்மானிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டியுள்ளது என்று LGBTQ+ சமூகத்திற்கான ஆதரவாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஐக்கியரபு அமீரகத்தில் அமைந்திருக்கின்ற பாகா அணுமின் நிலையத்தின் மீது ஆளில்லா விமான தாக்குதல் இடம்பெற்றதைத் தொடர்ந்து அந்த நிலையத்தின் சுற்றுப்புற பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. ஜெர்மனியில் உள்ள தளங்களில் இருந்து வெடிமருந்துகளை ஏற்றிச் சென்ற 10 அமெரிக்க சரக்கு விமானங்கள் கடந்த 24 டெல் அவிவில் தரையிறங்கியதாக இஸ்ரேலின் சேனல் 13 செய்தி வெளியிட்டிருக்கின்றது. ஈரான் போர்ப்பதட்டங்கள் தீவிரமடைந்து ராஜதந்திர முயற்சிகள் தேக்கமடைந்திருக்கின்ற நிலையில் எண்ணெய் விலைகள் மேலும் உயர்ந்து வருகின்றன. குடியிருப்பு கட்டிடம் மீதான இஸ்ரேலிய தாக்குதலில் பலஸ்தீன இஸ்லாமிய ஜிஹாத் தலைவர் வேல் அப்துல் ஹலீம் மற்றும் அவரது 17 மகள் ராமா ஆகியோர் கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து பால்பேக் முகாமில் போராட்டம் இடம்பெற்றிருக்கின்றது.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
0: அனுசரணை பிராங்க்லின் லோ ஃபர்ம் ரவி நடராஜா. விபத்துகள் தொடர்பான சட்ட தேவைகளுக்கு 416-245-6555.

பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம். ரவி நடராஜா, ஸ்கார்ப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.

மே 18. கொடியவனிடம் சரணடைந்து கோரமுகம் கொண்டு கொடியென படர்ந்த எம் உறவுகளை கொத்தாக பறித்த நாள், திட்டமிட்டு தீயிட்ட நாள், தட்டி கேட்க யாரின்றி மனிதம் மரணித்த நாள், உயிர்மையுறங்கி ரத்தம் உறைந்த நாள், தமிழினம் குருதியில் குளித்து தீயில் கருகிய நாள், முள்ளி வாய்க்கால் மூழ்கி குருதி வாய்க்கால் உருவான நாள், கட்டி காத்த பெட்டகத்தை வட்டமிட்டு வதை கொண்ட நாள், எத்தனை கனவுகள், எத்தனை ஆசைகள், எத்தனை எதிர்பார்ப்புகள் அத்தனையும் கருகி சாம்பலாகி போன நாள், உயிர்களின் வலிமை புரியாத துச்சர்களின் கோர தாண்டவத்தில் சிக்கி தவித்து சிதைந்து போன நாள், உலகம் அறியாத மழலை பிஞ்சுகளின் மரண ஓலங்கள் மண்ணுக்குள் புதைந்த நாள், ரசாயன குண்டுகளும் செல் வீச்சுகளும் மழையெனப் பொழிந்து மார்பு கிழித்த நாள், தமிழினம் செத்து மடியும் அவலங்களை பார்க்க முடியாமல் விண்ணும் மண்ணும் கண்மூடி வாய் திறந்த நாள், உறவுகளை இழந்து உரிமைகளை தொலைத்து ஊமைகளாக வாழ வைத்த நாள், அகதிகளாய் அநாதைகளாய் அடிமைகளாய் சொந்த மண்ணில் பிணமாக வாழ வைத்த நாள், எத்தனை வருடங்கள் கடந்தாலும் அத்தனையும் தமிழ் மனம் கொண்ட ஒவ்வொரு மனிதத்திலும் மாறாத வடுக்கள் கொண்ட நாள், இத்தனை துன்பத்தையும் எத்தனை வரிகள் கொண்டு வடித்தாலும் அத்தனையும் மாண்டு போன நம் உறவுகளுக்கு ஈடாகுமோ?

0: நமது சமூகத்தில் நம் மத்தியில் நடைபெறுகின்ற சமூக நிகழ்வுகளின் தொகுப்பினை இப்பொழுது கேட்கலாம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: கனடா சாய இல்லத்தின் 30வது ஆண்டு நிறைவு தின விசேட பஜனை மற்றும் நிகழ்ச்சிகள் மே மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 7:30 முதல், இலக்கம் 67 கொமாண்டோ புலவார்டு யூனிட் இலக்கம் 2 அமைந்திருக்கின்ற கனடா சாய இல்லத்தில் நடைபெறும். 416-568-1221. சாம்பியன் பற்று சமூகம் நடாத்தும் புனித பிலிப்பு நேரியர் திருநாள் திருப்பலி மே மாதம் 23ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு, இலக்கம் 131 பேர்ச்மவுண்ட் ரோடில் அமைந்திருக்கின்ற தூய ஆரோக்கிய அன்னைப்பங்கு ஆலயத்தில் நடைபெறும். 647-612-8285. ஈனா மயூரநாதனின் யாழ்ப்பாண நகரத்தின் வளர்ச்சி வரலாறு நூல் வெளியீடு மே மாதம் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2 மணிக்கு, இலக்கம் 150 பொரோ டிரைவில் அமைந்துள்ள ஸ்காப்ரோ சிவிக் சென்டரில் நடைபெறும். 416-570-5261.
0: நமது சமூகத்தில் கேட்டீர்கள். எமது சமூகத்தில் இடம்பெறுகின்ற சமூக கலாச்சார நிகழ்வுகள் பற்றிய விவரங்களை நிகழ்வு இடம்பெறுவதற்கு 7 தினங்களுக்கு முன்னர் அனுப்பி வையுங்கள்.

0: உள்நாட்டு யுத்தத்தினால் தமது உயிர்களை நீத்தவர்களை நினைவுகூன்ற முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலின் 17வது ஆண்டு நினைவு நிகழ்வுகள் இன்று இலங்கையின் பல பாகங்களிலும் உலகத்தின் பல பகுதிகளிலும் இடம்பெறுகின்றன. முல்லைத்தீவு மற்றும் முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் இன்று காலை முதல் உணர்வெழுச்சியோடு நினைவேந்தல் இடம்பெற்றிருந்தது. இன்று காலை 6 மணி முதல் 9 மணி வரை முள்ளிவாய்க்கால் கப்பலடி கடற்கரை பகுதியில் இறுதிக்கட்ட போரில் உயிரிழந்த உறவுகளுக்கான பிதிர்கடன் மற்றும் மத கிரியைகள் நடத்தப்பட்டிருந்தன. அதனைத் தொடர்ந்து முற்பகல் 10:15 முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் கொள்கை பிரகடனம் வாசிக்கப்பட்டது. அத்தோடு யாழ் பல்கலைக்கழக மாணவர்களினால் முற்பகல் 10:29 நினைவொலி எழுப்பப்பட்டு 10:30 2 நிமிடங்கள் அகவணக்கம் செலுத்தப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து முற்பகல் 10:31 பொதுச்சுடர் மற்றும் சமநேரத்தில் ஒற்றை சுடர்கள் ஏற்றப்பட்டு நிகழ்வுகள் நடைபெற்றிருந்தன. இந்த நிலையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த பெருந்திரளான உறவினர்கள் இன்றைய நினைவேந்தலில் கலந்து கொண்டு தங்களுடைய உறவுகளுக்கு நினைவஞ்சலி செலுத்தியிருந்தார்கள். 2009 அரங்கேற்றப்பட்ட அநீதிக்கு எதிரான எதிர்ப்பை பதிவு செய்யவும் உலகத்திடம் நீதியை கோரவும் இந்த நினைவேந்தல் மிக முக்கியமானது என குறிப்பிடப்படுகின்றது. அரசியலை கடந்து தமிழ் தேசமாக அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்றும் முள்ளிவாய்க்கால் மண்ணில் அணி திரண்டு எமது உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்திய பொழுது உறவினர்கள் மக்களை கேட்டுக்கொண்டார்கள். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் குழு இது தொடர்பான பிரகடனத்தையும் தற்பொழுது வெளியிட்டிருக்கின்றது.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ். எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல், எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. Elico.
4: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
5: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401 அருகில் Belfield and Highway 27 இல் 121 City View Drive, Etobicoke-வில் On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.com.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இந்து மணித்தியாலத்தின் இலங்கை இந்திய செய்திகள்.
1: முள்ளிவாய்க்காலில் இடம்பெற்ற தமிழின படுகொலையில் உயிர் நீத்த தமிழ் மக்களுக்கான நினைவேந்தல் நிகழ்வொன்று கொழும்பிலும் இன்று இடம்பெற்றது. இந்த நினைவேந்தல் இன்று கொழும்பு வெள்ளவத்தை கடற்கரையில் அலெக்சாண்ட்ரா வீதிக்கு எதிராக இடம்பெற்றது. 2009 இறுதி யுத்தத்தின் போது முள்ளிவாய்க்காலில் பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்கள் கொல்லப்பட்டதை நினைவுகூரும் விதமாக இடம்பெறுகின்ற இந்த நினைவேந்தலில் பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டனர். யுத்த வெற்றியை கொண்டாடுவதையிட்டு மகிழ்ச்சியடைவதாக தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இந்த தினத்தை ஒருபோதும் மறக்கக்கூடாது என்று தெரிவித்திருக்கின்றார். அகில இலங்கை பௌத்த மகா சம்மேளனம் ஏற்பாடு செய்த இராணுவத்தினரை கௌரவிக்கும் நிகழ்வு கொழும்பில் இன்று இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் பொழுது மஹிந்த ராஜபக்ச இவ்வாறு குறிப்பிட்டார். யுத்தம் முடிவடைந்த இந்த தினத்தை கொண்டாடுவதையிட்டு தான் மகிழ்ச்சியடைவதாகவும், நாட்டை பாதுகாத்த இராணுவத்தினர் கௌரவிக்கப்பட வேண்டும் என்றும், யுத்த வெற்றி நாளை ஒருபோதும் மறக்கக்கூடாது என்றும் தெரிவித்தார். இலங்கை பிளவுபடாத ஒரே நாடாக உள்ளதையிட்டு தான் மகிழ்ச்சி அடைவதாக அவர் குறிப்பிட்டார். அரசாங்கம் எப்படியோ ஒன்று தெரியாது, ஆனால் மக்கள் நல்லிணக்கமாக உள்ளார்கள் என்று தெரிவித்தார். அரசியல் பற்றி பேச விருப்பமில்லை என்றும், யுத்த வெற்றிக்காக உயிர்த்தியாகம் செய்த வீரர்கள் என்றும் நினைவுகூரப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். அவர்களால் தான் இன்று நாடு ஐக்கியமாக உள்ளது என்றும், இது பாரியதொரு வெற்றியாகும் என்றும் தெரிவித்தார். தொம்பே பிரதேச செயலகத்தின் பொறுப்பில் உள்ள மல்வானை பகுதியில் அமைந்துள்ள காணி மற்றும் வீட்டை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிடம் ஒப்படைப்பதற்கு பிரதமர் சம்மதம் தெரிவித்துள்ளதாக ஆந்திரே பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. பிரதமர் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற பிரதமருடனான விசேட கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த ஆந்திரே பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் அமைப்பாளர் சசிந்து பெரேரா இதனை தெரிவித்திருக்கின்றார். குறித்த கலந்துரையாடலின் போது குறித்த காணியை மிக விரைவில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு மாற்றுவதற்கு தீர்மானிக்கப்பட்டதால் தற்பொழுது தாங்கள் ஆக்கிரமித்துள்ள வளாகத்திலிருந்து உடனடியாக வெளியேறுவதற்கு தம்மோடு இணைந்த குழுவினர் நடவடிக்கை எடுத்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். மல்வானை காணியை வரும் நாட்களில் மிக விரைவில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிடம் ஒப்படைப்பதாக பிரதமர் உறுதியளித்திருக்கின்றார். தாம் விடுத்த கோரிக்கைக்கு அரசாங்க தரப்பிலிருந்து சாதகமான பதில் கிடைத்துள்ளது என்றும், அந்த பதிலை தொடர்ந்து மல்வானை காணி வளாகத்திலிருந்து வெளியேற தாம் தீர்மானித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஹிஜ்ரி 1447 புனித துல் ஹிஜ்ஜா மாதத்துக்கான தலைப்பிறை நேற்று இலங்கையின் எந்தவொரு பகுதியிலும் தென்படவில்லை என்று உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு பெரிய பள்ளிவாசல் நேற்று மாலை கூடிய பிறைக்குழு மாநாட்டில் இந்த தீர்மானத்தை எட்டியது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பெறப்பட்ட பிறை சான்றுகளின் அடிப்படையில் துல் ஹிஜ்ஜா மாதத்துக்கான புதிய பிறை தென்பட்டதற்கான எந்தவித நம்பகரமான தகவல்களும் கிடைக்கப்பெறவில்லை என்று பிறைக்குழு உறுதிப்படுத்தியது. தற்போதைய துல் ஹாத்தா மாதம் 30 பூர்த்தி செய்யப்பட்டு, அதற்கமைய எதிர்வரும் 28 வியாழக்கிழமை அன்று இலங்கை வாழ் முஸ்லீம்களால் புனித ஹஜ் பெருநாள் கொண்டாடப்படும் என்று கொழும்பு பெரிய பள்ளிவாசல் அறிவித்துள்ளது. ஜனாதிபதியின் பணிப்புரைக்கமைய இலங்கையில் போதைப்பொருளை தடுக்கும் நோக்கிலான முழு நாடுமே ஒன்றாக என்னும் தேசிய திட்டத்தின் கீழ் நேற்று காவல்துறையால் முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கைகளில் 1039 பேர் போதைப்பொருட்களுடன் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறையின் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. தடுப்பு காவல் உத்தரவு பெற்ற 6 பேரும் சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைய ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை 1044 விசேட சோதனைகள் நடத்தப்பட்டிருப்பதோடு 5 பேர் புனர்வாழ்வு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். குறித்த போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகளின் போது சிக்கிய சந்தேக நபர்கள் வைத்திருந்த போதைப்பொருட்களையும் காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர். ஸ்வீடன் வான்பரப்புக்குள் நுழைந்த பிரதமர் மோடியின் விமானத்திற்கு அந்த நாட்டின் போர் விமானங்கள் சூழ்ந்து பாதுகாப்பு வழங்கியிருக்கின்றன. ஐரோப்பிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கின்ற பிரதமர் நரேந்திர மோடி ஸ்வீடன் நாட்டின் கோதன்பேர்க் நகருக்கு சென்றபொழுது அவரை அந்த நாட்டின் பிரதமர் ஓல்ஃப் கிறிஸ்டர்சன் விமான நிலையத்திற்கே சென்று வரவேற்றிருக்கின்றார். அது மட்டுமின்றி ஸ்வீடன் நாட்டுக்கு சென்றடைந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு அவர் தங்கியிருந்த விடுதியில் வங்காள கலாச்சாரத்தின்படி பெண்கள் வரவேற்பளித்திருக்கின்றனர். இதைத் தொடர்ந்து ஸ்வீடன் நாட்டின் உயரிய விருதான ராயல் ஆர்டர் ஆஃப் போலர் ஸ்டார் கமாண்டர் கிராண்ட் கிராஸ் விருது பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இதையடுத்து பேசிய பிரதமர், தனக்கு வழங்கப்பட்ட ஸ்வீடனின் உயரிய விருதை ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கு கிடைக்கும் அங்கீகாரமாக கருதுவதாக கூறியிருக்கின்றார். பிரதமருக்கு அளிக்கப்பட்ட இந்த உயர் வரவேற்பு இந்தியா மீது அந்த நாடு வைத்திருக்கின்ற மரியாதையையும் நம்பிக்கையையும் குறிப்பதாக அரசியல் வல்லுநர்கள் கருதுகின்றனர். தன்னை முதலமைச்சராக பேச்சுவார்த்தை இடம்பெற்றதாக கூறப்பட்டது என்பது வதந்திதான் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் விளக்கம் அளித்திருக்கின்றார். குடியரசுத் தலைவர் ஆட்சியை தடுக்கவே தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தான் ஆதரவு வழங்கியதாக அவர் கூறியிருக்கின்றார். திராவிட கூட்டணியில் தொடர்வதாகவும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வெளியிலிருந்து மட்டுமே ஆதரவு அளிப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை வெளியிடுவது தொடர்பாக முதலமைச்சர் விஜய் ஆலோசனை நடத்தியிருக்கின்றார். இது தொடர்பாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் உட்பட்ட அதிகாரிகளோடு முதலமைச்சர் விஜய் ஆலோசனை நடத்தியிருக்கின்றார். இந்த ஆலோசனையின் போது வருகின்ற ஜூன் மாதம் பாடசாலைகளை திறப்பது தொடர்பாகவும் முதலமைச்சர் கலந்தாலோசித்திருக்கின்றார்.
0: இந்த மணித்தியாலத்தின் இலங்கை இந்திய செய்திகள் கேட்டீர்கள்.

0: சியாமார் தமிழ் எஃப்எம் 101.3 நேர்கள் காலை நேர ஒலிபரப்பில் புத்தம்புது காலை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். கனேடிய தமிழர் சமூகம், கனேடிய தமிழ் மாணவர் சமூகம் விடுக்கும் அறிவித்தலை தருகின்றோம். 2009 தமிழர் தாயகமான முள்ளிவாய்க்காலில் பல்லாயிரக்கணக்கான இம்மக்கள் ஆண் பெண் குழந்தைகள் என எந்த பாகுபாடும் இன்றி கொல்லப்பட்டதை 17 நிறைவடைந்து நினைவு கூறுகின்றோம். இந்த காலகட்டத்தில் பலியான அப்பாவி பொதுமக்களை நினைவு கூறவும் தமிழின அழிப்புக்கான நீதி கூறியும் உலகெங்கும் வாழும் தமிழ் மக்கள் தவம் இருக்கும் நாளாக மே 18 அடையாளப்படுத்தப்பட்டு வருகின்றது. இம்முறை 2 இடங்களில் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன. இன்றைய தினம் 11:00 முதல் 1:00 வரை 9050 பிரமலி ரோட் செங்கூசி பாக்கில் அமைந்திருக்கின்ற தமிழ் இன படுகொலை நினைவு தூபியில் நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து மாலை 6 ஸ்காப்ரோ டவுன் சென்டர் அருகில் அல்பர்ட் கேம்பில் சதுக்கத்திலும் நினைவு நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. இந்த நினைவேந்தல் நிகழ்வுகளில் அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு கனேடிய தமிழ் மாணவர் சமூகம் மற்றும் கனேடிய தமிழர் சமூகம் அன்போடு அழைக்கின்றது. தொடர்புகளுக்கு 4374193 அல்லது 6471 214 2178. மீண்டும் அந்த தொலைபேசி இலக்கங்களை தருகின்றோம். 4374193 மற்றும் 6479142178.
1: மே 18 உலகத்தின் நாட்காட்டியில் இது ஒரு சாதாரண திகதியாக இருக்கலாம், ஆனால் தமிழினத்தின் வரலாற்றில் இது ஆறாத வடு. சரியாக 17 முன்பு நந்தி கடலோரம் ஒரு இனத்தின் கனவுகள் சிதைக்கப்பட்டன. அது வெறும் தோல்வி அல்ல, ஒரு மாபெரும் மனித பேரவலம். வான் புழக்க கேட்ட அந்த அலறல் சத்தங்களுக்கு பின்னால் இருக்கும் வரலாறு கேட்கும் ஒரே ஒரு கேள்வி: உலகம் ஏன் மௌனம் காத்தது? அடிமைப்பட்டு கிடந்த ஓர் இனம், ஆயுதமேந்தி போராட துணிந்த காலம் அது. 1983 ஆரம்பித்த அந்த விடுதலை தீ ஒரு தனி அரசாங்கமாகவே உருவெடுத்தது. ஒரு தனி கொடி, தனி காவல்துறை, நீதிமன்றம், வங்கி என தமிழ் இனம் ஒரு நிழல் அரசாங்கமாக உலகத்தையே வியக்க வைத்தது. எம் இனம் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்கிற ஒற்றை லட்சியத்திற்காக 1000 மாவீரர்கள் தங்கள் உதிரத்தை மண்ணில் விதைத்தார்கள். காலம் மாறியது. உலக நாடுகளின் அரசியல் சதுரங்கத்தில் தமிழீழ போராட்டம் சிக்கிக் கொண்டது. 2008 இறுதி போர் தொடங்கியது. ஒரு புறம் நவீன ஆயுதங்களை கொண்ட இலங்கை இராணுவம், மறுபுறம் பல நாடுகள் மறைமுகமாக வழங்கிய உதவி. வன்னி நிலப்பரப்பு கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கியது. லட்சக்கணக்கான மக்கள் இடம்பெயரத் தொடங்கினர். உணவு இல்லை, மருந்து இல்லை, ஆனால் விடுதலையின் மீதான நம்பிக்கை மட்டும் குறையவில்லை. 2009 மே 10 முள்ளிவாய்க்கால் என்கின்ற அந்த சிறு நிலப்பரப்பில் லட்சக்கணக்கான மக்கள் சிறைபிடிக்கப்பட்டனர். பாதுகாப்பு வலயம் நோ ஃபயர் ஜோன் என்று சொல்லப்பட்ட இடத்திலேயே குண்டுகள் மழையாக பொழிந்தன. மருத்துவமனைகள் தரைமட்டமாக்கப்பட்டன. குழந்தைகளும் முதியவர்களும் பசியால் மடிந்தனர். கைகளில் வெள்ளை கொடி ஏந்தி சென்றவர்களுக்கும் மரணமே பரிசாக கிடைத்தது. சர்வதேச சட்டங்கள் காலில் போட்டு மிதிக்கப்பட்டன. நந்திக்கடல் நீர் அன்று மக்களின் உதிரத்தால் நிறைந்தது. அந்த கடைசி நிமிடங்களில் உலகம் தன் கண்களை மூடிக்கொண்டது. மனித உரிமைகள் பற்றி பேசும் நாடுகள் அமைதியாக வேடிக்கை பார்த்தன. மே 18 போர் முடிவுக்கு வந்ததாக அறிவிக்கப்பட்டது. 1000 காணாமல் போனார்கள். லட்சக்கணக்கானோர் தடுப்பு முகாம்களில் அடைக்கப்பட்டனர். ஆனால் இன்று 17 கடந்தும் அந்த பேரவலத்திற்கு ஒரு சர்வதேச நீதி கிடைக்கவில்லை. இழந்தது உயிர்களை மட்டுமல்ல, ஒரு தேசத்தின் ஆன்மாவை. இன்று 17 நிறைவடைகின்றன. நினைவேந்தல் என்பது வெறும் அழுகைக்கான நாள் அல்ல, இது நீதிக்கான குரல்.
2: வணக்கம், நான் தான் உங்கள் நிழல்கள் ரவி. 30 போராட்டம். சிங்கள அரசின் அடக்குமுறையை எதிர்த்து தமிழ் இனம் ஆயுதம் தூக்கி உரிமைக்காக போராடியது. கடந்த 2009 மே 18 சர்வதேச நாடுகளின் பங்களிப்புடன் மௌனிக்கம் செய்யப்பட்டது. இந்த யுத்தத்தில் லட்சக்கணக்கான உயிர்கள் பலியாகின. இந்த யுத்தத்தில் பல போர்க்குற்றங்கள் இடம்பெற்றன. ஆனால் 17 வருஷம் ஆகியும் இது வரைக்கும் நீதி கிடைக்கவே இல்லை. பாதிக்கப்பட்ட இனம் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்ட வண்ணமே உள்ளது. இவை அனைத்தும் முடிவுக்கு வந்தால்தான் முள்ளிவாய்க்கால் மண்ணில் பலியாகிய லட்சக்கணக்கான உயிர்களின் ஆன்மா சாந்தி அடையும். தயவு செய்து தமிழ் இனத்தை வாழ விடுங்கள். எனது தொப்புள் கொடி உறவுகள் உயிர்களை உடைமைகளை இழந்து நாதியற்று நடுத்தருவில் நிற்கின்றார்கள். முள்ளிவாய்க்கால் மண்ணில் விதைக்கப்பட்ட உறவுகளுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஈழத்தமிழ் உறவுகளுக்கு எனது குரல் தொடர்ந்து ஒலிக்கும் என்பதை அந்த உறவுகளுக்கும் சர்வதேச சக்திகளுக்கும் எடுத்து கூற விரும்புகிறேன். என்றும் ஈழத்தமிழர்களின் நிழலாக இந்த நிழல்கள் ரவி இருப்பார். நன்றி.
3: இந்த கிழக்கு பல்கலைக்கழகத்தில் இருந்து கொண்டு சென்றவர்கள், அது அது அது ஒரு முதல் கட்டமான இன அழிப்பு. அதே போல சத்ரு கொண்டான் படுகொலையா இருக்கட்டும், கொக்கடிச்சோள படுகொலையாக இருக்கட்டும், இப்படி பல்வேறுபட்ட பகுதிகளில் தமிழர்கள் வாழ்ந்த இடங்களில் இருந்து சிறுவர்கள் இளையவர்கள் எல்லாருமே கொண்டு காணாமலாக செய்தார்கள், படுகொலை செய்யப்பட்டார்கள், எங்க கொண்டு புதைச்சார்கள் என்றும் தெரியே இல்லை. காணாமலாக்கப்பட்ட உறவுகள் இன்று வரைக்கும் தங்களோட நீதியை கேட்டு தங்களோட உறவுகளை தேடி இந்த கிழக்கு பல்கலைக்கழகத்தில் காணாமலாக்கப்பட்ட ஒரு தாய் இன்று இறந்திருக்கிறார். புதுக்குடியிருப்பில் பொன்மணி அம்மான்னு சொல்லி அவ ஒவ்வொரு வருடங்களும் இந்த கிழக்கு பல்கலைக்கழகத்தில் வந்து நின்று விளக்கேற்றி கண்ணீர் வடித்து கொண்டு போவா, தன் மகனுக்கு நீதி கிடைக்க இல்லைன்னு சொல்லி இன்றைக்கு அவளை நீதி கிடைக்க பெறாமலே அவள் இன்றைக்கு இறந்திருக்கிறார். இந்த இப்படி பல்வேறுபட்ட ஒவ்வொரு பகுதிகளிலையும் தமிழ் மக்கள் ஒடுக்கப்பட்டும் இனம் அழிக்கப்பட்டும் அப்படி இனம் அழிக்கப்பட்டது இந்த இறுதி யுத்தம் தான் அங்கு முடிவு பெற்றது முள்ளிவாய்க்கால். அதைத்தான் நாங்கள் அந்த முள்ளிவாய்க்கால் பேரவலத்தை நாங்கள் இந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் கொண்டு போய் இனிமேலும் இப்படியான தமிழ் மக்களுக்கு ஒரு இன அழிப்பு இடம்பெறக்கூடாதுன்றதுக்காகத்தான் இளையவர்கள் இருந்து இன்றைக்கு நீங்கள் கிழக்கு பல்கலைக்கழகத்திலிருந்து இந்த விடயத்தை செய்தது உண்மையிலேயே ஒரு வரவேற்கத்தக்கது. அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு தமிழ் மக்கள் பட்ட அவலங்களை கொண்டு சேர்க்கும் முகமாக நீங்கள் இன்றைய நிகழ்வை நீங்கள் ஏற்பாடு செய்திருந்தது உண்மையிலேயே அது ஒரு நிகழ்ச்சியான ஒரு விடயமாக நான் பார்க்குறேன். இது தொடர்ந்தும் நீங்கள் மாத்திரமல்லாது ஒவ்வொரு பெஞ்சும் ஒவ்வொருத்தரும் வரும்போதும் ஒவ்வொரு வருடங்கள் வரும்போதும் இந்த விடயங்கள் கடத்தப்பட வேண்டும். இது சர்வதேசத்துக்கு எடுத்து சொல்ல வேண்டியது. தமிழர்களுக்கு இறுதி யுத்தத்தில் நடந்த இந்த சிறு குழந்தைகளை கூட பார்க்காம அழிச்சவங்க, சின்ன சின்ன குழந்தைய தாய் இறந்த தாயில மார்பில் பால் குடிச்ச பிள்ளைகள்ற கதைகளும் இந்த இறுதி யுத்தம் 2009 மே 18 முள்ளிவாய்க்காலில் நடந்தேறியது. அதை நாங்கள் ஒவ்வொரு தமிழர்களும் மறக்க இயலாது. நீங்களும் இதில் ஒரு ஒரு இலங்கையில் ஒரு சுதந்திரமாக நடமாடக்கூடிய ஒரு உங்களுக்கு அனைத்து உரிமைகளும் கிடைத்து நாங்கள் வாழ வேண்டும் என்றால் இந்த தமிழ் இனத்துக்கு நடந்த இந்த அநியாயத்துக்கு இந்த இன அழிப்புக்கும் ஒரு தீர்வு வர வேண்டும். அது இந்த இலங்கை அரசாங்கத்தின் ஊடாக எங்களுக்கு எப்போதுமே கிடைக்க பெறாது. இது இலங்கை அரசாங்கம் எல்லாத்தையும் மூடி மறைச்சு அவங்க இன்றைக்கு ஒரு நாளைக்கு வெற்றி விழா கொண்டாட்டமாக அவங்க ஒரு பகுதியாக கொண்டாடி கொண்டிருப்பாங்க. நாங்கள் இங்கே இழந்தவர்களாக இன்றும் நீதி கேட்டு தேடிக்கொண்டிருக்கிறோம். இது சர்வதேச மட்டத்தில் போய் எங்களுக்கான ஒரு நீதி கிடைக்க வேணுமென்றதுக்காகத்தான் நாங்கள் இவ்வாறான செயற்பாடுகளை செய்து இந்த மக்களுக்கு அடுத்த இளம் சந்ததிகளுக்கு இந்த வரலாறுகளில் இது பொறிக்கப்பட்டு எங்களுடைய உறவுகளுக்கு என்ன நடந்துன்ற ஒரு நீதியும் எங்களுக்கு வேணும். இந்த கடைசி யுத்தத்திலேயோ இது ஆரம்பத்திலேயோ கிழக்கில் தான் தொடங்கினது. இந்த இன அழிப்பு வடக்கில் முடிவுற்றிருக்குது. இந்த இன அழிப்புக்கான ஒரு சர்வதேச நீதி எங்களுக்கு கிடைச்சாலே மாத்திரம்தான் நாங்கள் இனியும் சுதந்திரமாக இந்த நாட்டில் வாழக்கூடிய ஒரு இது இருக்கும். ஏனென்றால் இலங்கை அரசாங்கத்தால் எந்த ஒரு தீர்வும் எங்களுக்கு தரமாட்டார்கள் என்ற ஒரு அந்த ஒரு நாங்கள் ஏமாற்றப்பட்ட சமூகமாகவே நாங்கள் போயிட்டோம்.
0: முள்ளிவாய்க்கால் எனும் ஆறாத வடு இன்று உலக அளவில் தமிழர்கள் வாழுகின்ற நாடுகளில் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நாளாக அனுஷ்டிக்கப்படுகின்றது. மே 18 வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம். ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
4: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
5: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
6: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
7: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
8: ஆண்டி ஓட்டுக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
9: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
10: ABS Mr. P. Singaraj தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. Singaraj.
11: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனாட.
12: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
13: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
14: ஆலோசனைகளும் இலவசம்.
13: ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4761-4765-4661.
15: மிசிசாகா ஜெய துர்கா தேவஸ்தான விக்ன விநாயகர் அலங்கார உற்சவம் May 14 காலை கணபதி ஹோமம், 19 மாம்பழத் திருவிழா, 20 திகதி புதன்கிழமை தேர் வெள்ளோட்டம் காலை 10 மணி தொடக்கம் 11:30 வரை, மாலை மஞ்சம், 21 வேட்டை திருவிழா, 22 சப்பரம், 23 காலை தேர் உற்சவம், 26 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம் ஜெய துர்கா தேவஸ்தானம், 18-8 ட்ரூ ரோட் மிசிசாகா hindumission.ca.
16: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ் 416-990-2462
0: பிகரிங்கில் புதிய ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹவுசஸ் விற்பனை ஆரம்பமாக இருக்கின்றது. 650,000 நீங்கள் வீடுகளை பெற்றுக்கொள்ளலாம். தொடர்புகளுக்கு அழையுங்கள் லட்சன் கந்தசாமி 416-888-8044. குறைந்த அளவு யூனிட்டுகள் மட்டுமே கிடைக்கின்றன. க்ளோசிங் September 2027. விலைகளில் HST ரிபேஸ்ட் சேர்க்கப்பட்டிருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. ஃப்ரீஹோல்ட் த்ரீ ஸ்டோரி டவுன் ஹவுஸ் 1650 சதுர அடி முதல் 650,000 டாலர், 1850 சதுர அடி வீடுகள் 683,000 டாலர் முதல், பேக்யார்டுடன் கூடிய ஃப்ரீ ஹோல்ட் டூ ஸ்டோரி டவுன் ஹவுஸ் 1530 சதுர அடியில் இருந்து 685,000 டாலரிலிருந்து விற்பனையாகின்றது. 1800 சதுர அடி வீடுகள் 712,000 1900 சதுர அடி வீடுகள் 722,000 இருந்து, அத்தோடு 1940 சதுர அடி என் யூனிட் வீடுகள் 750,000 டாலரிலிருந்து. அனைத்து அப்ளையன்சஸும் இந்த விலைக்குள்ளேயே சேர்க்கப்பட்டிருக்கின்றன. பப்ளிக் ரீசேலுக்கு முன்பு ப்ரையாரிட்டி ஆக்சஸ் பெற பில்டர்ஸின் இன்சைடர் விவிஐபி சேல்ஸ் இவெண்ட் தற்பொழுது நடைபெறுகின்றது. நீங்கள் முன்கூட்டியே பதிவுகளை மேற்கொண்டு இந்த வீடுகளை சென்று பார்வையிடலாம். லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 ஃப்ளோ பிளான்ஸ் மற்றும் ப்ரைசிங் மற்றும் ப்ரையாரிட்டி ரிசர்வேஷன்ஸுக்கு அழையுங்கள். லக்ஷன் கந்தசாமி 416-888-8044.
17: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்ட்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.

0: 7:30. CMR Tamil FM 101.3 செய்திகள். தமிழ் தேசிய நம்பிக்கையின் மீது உறுதி கொண்டு ஒரு குடையின் கீழ் தமிழின அடக்குமுறைக்கு எதிராக தமிழின விடுதலையை நோக்கி முனைப்புடன் தொடர்ந்து போராட எமது மக்கள் பலத்தை நம்பி தொடர்ந்து அடிபணியாது போராடுவோம் என்று முள்ளிவாய்க்கால் பிரகடனத்தை இன்று முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பொது கட்டமைப்பு, வடக்கு கிழக்கு கட்டமைப்பு ஆகியன வெளியிட்டுள்ளன. வாய்க்கால் வரப்பு வழியே நீர்ப்பாய்ச்சி பயிர் வளர்ப்பார்கள். ஆனால் முள்ளிவாய்க்காலில் எம்மினத்தின் இரத்தத்தையும் செந்நீரையும் பாய்ச்சி உயிரை பறித்தார்கள் என தென்னிந்திய பிரபல இயக்குநர் டி ராஜேந்தர் உருக்கமாக தெரிவித்துள்ளார். ஐக்கரபு அமீரகத்தில் உள்ள சேவை வழங்குனர் ஒருவரின் மின்னஞ்சல் கணக்கு ஊடுருவல் செய்யப்பட்டமையுடன் தொடர்புடைய தவறான கொடுப்பனவு மற்றும் இந்தியாவில் இந்த நிறுவனத்தின் நிதி முறைகேடு செய்யப்பட்டமை ஆகிய இரண்டு பரிவர்த்தனைகள் குறித்து முறையான விசாரணைகளை மேற்கொண்டிருப்பதாக தொழில் அமைச்சரும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதியமைச்சருமான அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்திருக்கின்றார். கியூஆர் குறியீட்டு முறை இல்லாமல் எரிபொருள் வழங்கும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக அமல்படுத்தப் போவதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. 2026 ஆண்டுக்குரிய வாக்காளர் பெயர் பட்டியல் பதிவு தொடர்பாக தேர்தல் ஆணைக்குழுவினரால் அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. கேரள முதல்வராக வி டி சதீசன் பதவியேற்றுக் கொண்டிருக்கின்றார். வி டி சதீசனுக்கு கேரள ஆளுநர் அர்லேகர் பதவிப்பிரமாணம் செய்து வைத்துள்ளார். மேற்கு வங்கத்தில் முன்னாள் முதல்வர் மம்தா பானர்ஜி ஆட்சி செய்த 15 முறைகேடாக சாதி சான்றிதழ் வழங்கப்பட்டதாக முறைப்பாடு எழுந்ததை அடுத்து அவற்றை மறு ஆய்வு செய்ய புதிய பாரதிய ஜனதா அரசு உத்தரவிட்டுள்ளது. மேலும் தவறாக வழங்கப்பட்ட ஆவணங்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. புதிய அரசின் மீது மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்புகள் உள்ளன என்றும் 2 விஜயை வேலை செய்ய பொதுமக்கள் விட வேண்டும் என்றும் நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 33 உயர்த்தி குடியரசுத் தலைவர் அவசர சட்டத்தை பிறப்பித்துள்ளார். டொரண்டோ பெரும்பாக பகுதி மற்றும் ஹாமில்டன் பகுதிகளில் பகல் நேர அதிகபட்ச வெப்பநிலை சுமார் 30°C ஈரப்பதனுடன் கூடிய உணர்நிலை 36°C இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரவு நேர குறைந்தபட்ச வெப்பநிலை 18-20°C வரையில் இருக்கும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தீப்பிடிக்கும் அபாயங்கள் முதல் உலோக கலப்படம் மற்றும் காயமேற்படும் இடர்பாடுகள் வரையிலான பாதுகாப்பு சார்ந்த கவலைகள் காரணமாக குழந்தைகள் தொடர்பான பல பொருட்களை பயன்படுத்துவதற்கு எதிராக ஹெல்த் கனடா மற்றும் கனேடிய உணவு ஆய்வாணையகம் ஆகியவை நுகர்வோருக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றன. கனடா ஒரு சமத்துவம் மற்றும் மனிதுரிமைகள் நாடாக திகழ வேண்டுமா அல்லது அரசியல் ரீதியாக தூண்டப்பட்ட பிளவுகளுக்கு பலியாக வேண்டுமா என்பதனை தீர்மானிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டியுள்ளது என்று LGBTQ+ சமூகத்திற்கான ஆதரவாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஐக்கியரபு அமீரகத்தில் அமைந்திருக்கின்ற பாக்கா அணுமின் நிலையத்தின் மீது ஆளில்லா விமான தாக்குதல் இடம்பெற்றதைத் தொடர்ந்து அந்த நிலையத்தின் சுற்றுப்புற பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. ஜெர்மனியில் உள்ள தளங்களில் இருந்து வெடிமருந்துகளை ஏற்றிச் சென்ற 10 அமெரிக்க சரக்கு விமானங்கள் கடந்த 24 டெல் அவிவில் தரையிறங்கியதாக இஸ்ரேலின் சேனல் 13 செய்தி வெளியிட்டிருக்கின்றது. ஈரான் போர் பதட்டங்கள் தீவிரமடைந்து ராஜதந்திர முயற்சிகள் தேக்கமடைந்திருக்கின்ற நிலையில் எண்ணெய் விலைகள் மேலும் உயர்ந்து வருகின்றன. குடியிருப்பு கட்டிடம் மீதான இஸ்ரேலிய தாக்குதலில் பலஸ்தீன இஸ்லாமிய ஜிஹாத் தலைவர் வேல் அப்துல் ஹலீம் மற்றும் அவரது 17 மகள் ராமா ஆகியோர் கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து பால்பேக் முகாமில் போராட்டம் இடம்பெற்றிருக்கின்றது.
1: CMR Tamil FM 101.3 செய்திகள்.
2: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 ஒரு கிராம் நகைக்கு 100-150 வரையும், 22 ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000-1200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTS ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
3: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
5: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
6: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர் டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
5: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
6: 416-489-2000 GTA கிரெடிட்.
7: கனடியன் லோரன்ஸ் சந்திப்பில் அமைந்திருக்கும் பிரிக் அவுட்லெட் வழங்கும் சிறப்பு மலிவு விற்பனையின் விலை விவரங்களை மே மாதம் 23-24 தேதி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் CMR தமிழ் FM ஒளிபரப்பினூடாக பெற்று பயனடைவதோடு அவர்களின் அனுசரணையில் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நடைபெறும் உங்களுக்கான நிகழ்ச்சியில் உற்சாகமான பாடலொன்றையும் கேட்டு மகிழுங்கள். இலக்கம் 1165 கெனடி ரோடில், த பிரிக் அவுட்லெட், 416-751-2150, 416-751-2150. த பிரிக் அவுட்லெட்.
0: CMR தமிழ் FM 101.3 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை நேர ஒலிபரப்பு. புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 7:36.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை நேர ஒலிபரப்பு புத்தம்புது காலை. முழிவாய்க்கால் முடிவில்லை. கொத்து கொத்தாய் கொல்லப்பட்டவரும் விடுதலைக்காக வித்தாகி வீழ்ந்தவரும் தமிழின அழிப்பின் விளிம்பிலும் கூட தளராத துணிவுடன் நிலைத்திருந்தது ஒரு விடாமுயற்சியின் குரல். ஒரு நாள் இந்த நிலம் இரண்டாக பிளக்கும் எனும் நம்பிக்கை. இரத்தமும் சதையும் புதைந்த அந்த தமிழ் கனவு ஒரு நல்ல நாளில் மீண்டும் முளைக்கும். இந்த கவிதையை அனுப்பியிருந்தவர் சாவித்ரி குமரன். எஃப்எம் 101.3 நேர்கள் காலை நேர ஒலிபரப்பினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 7:49.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: Everything okay? No problem and jinam.
6: Bar kalamu closing da tadikira nadi.
7: The customer you're trying to reach is not available.
8: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155.
5: Last minute left. Closing day, the Pradesh Chellathuk, thanks.
6: Chellam illa da, Selvam.
5: Chari, chari.
9: Summer la oru summer music show.
10: Vanakkam Toronto, this is Chinmayi. Naa ungala sandhikkaradhukku vare ungalukkaga paada irukken.
11: Kinnilupana oru party night irundhal super ah irukku.
12: Vanakkam Toronto makkale, I have some exciting news for you. Magical musical night. Grab your tickets and let's celebrate the 4th of July together.
13: Soul and Fire, star singers Chinmayi mattum Andrea ore medail July 4 Whitby Event Center il. Book now to get attractive discounts. Soul and Fire.
14: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
15: இருபது ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
16: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
15: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
16: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
15: 416-271-5992.
16: Markham and Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
17: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
18: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
17: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை.
18: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200. 9056677202.
0: பொன்னின் மகிமை காலத்தால் குறையாதது, நம்பிக்கையின் அளவு அதைவிட உயர்கின்றது. மே 2 தேதியிலிருந்து தமிழர் மத்தியில் முதல் முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். தங்க நகை வியாபாரிகளே, உங்கள் நகை வியாபாரத்துக்கு தேவையான சில்வர், கோல்ட் காயின்ஸ், பாஸ் போன்றவற்றை வாங்கவும் விற்கவும் எலைட் கோ கோல்ட் ட்ரேடர்ஸ். அத்துடன் இவர்களுடைய சேவையாக உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக மாற்றவும் எலைட் கோ கோல்ட் ட்ரேடர்ஸ். எலைட் கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை, சிறப்பு ஆஃபர்ஸை பெற்றுக்கொள்ளலாம். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பில் எலைட் கோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்க அத்தியாயம், எலைட் கோ கோல்ட் ட்ரேடர்ஸ்.

0: மே 18 உலகத் தமிழர்களின் மனதில் என்றும் அழியாத ஒரு நாள், முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நாள். தமிழர் வரலாற்றில் வலியும் இழப்பும் எதிர்ப்பும் உயிர்ப்பும் ஒன்றாக கலந்த நாள். 2009 மே மாதம் இலங்கையின் வடகிழக்கில் நடைபெற்ற போரின் இறுதிக்கட்டம் உலகத்தின் கவனத்தை ஈர்த்தது. முள்ளிவாய்க்கால் என்ற சிறிய நிலப்பரப்பில் குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள் என ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பாதுகாப்பின்றி வாழ்வுக்கும் மரணத்திற்கும் இடையில் சிக்கி தவித்தனர். ஐக்கிய நாடுகள் சபையின் மதிப்பீட்டின்படி இறுதிக்கட்ட போரில் 40,000 மேலான பொதுமக்கள் உயிரிழந்திருக்கலாம் என கூறப்படுகின்றது. பல தமிழ் அமைப்புகள் இதை தமிழின அழிப்பு என விவரிக்கின்றன. அதே நேரத்தில் இலங்கை அரசு இந்த குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து மறுத்து வருகின்றது. இந்த விவகாரம் இன்று வரை சர்வதேச மனித உரிமை விவாதங்களில் முக்கிய இடம் பிடித்துள்ளது. மொழிவாய்க்கால் என்பது ஒரு போர் முடிந்த இடம் மட்டுமல்ல, அது ஆயிரக்கணக்கான தமிழ் குடும்பங்களின் கண்ணீரின் பெயர். இந்த நினைவின் அடையாளமாக உலகம் முழுவதிலும் மொழிவாய்க்கால் தூபிகள் அமைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக கனடாவில் பிராம்டன் மாநகரில் அமைக்கப்பட்டுள்ள முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான மக்களை ஒன்றிணைக்கும் நினைவிடமாக மாறியுள்ளது. யாழ் பல்கலைக்கழக வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி உலகத் தமிழர்களின் உணர்வுகளோடு இணைந்த முக்கிய சின்னமாக காணப்படுகின்றது. 2021 அந்த தூவி இடிக்கப்பட்ட சம்பவம் உலகம் முழுவதிலும் கடும் எதிர்ப்பை ஏற்படுத்தியது. பின்னர் சர்வதேச அழுத்தங்களும் மாணவர் போராட்டங்களும் தொடர்ந்து எழுந்ததை அடுத்து அந்த நினைவு தூவி மீண்டும் அமைக்கப்பட்டது. அந்த தூவி ஒரு கட்டடம் மட்டுமல்ல, அது நினைவின் உரிமை, இழந்த உயிர்களுக்கு வழங்கப்படும் மரியாதை, வரலாறு அழிக்கப்படக்கூடாது என்ற ஒரு தலைமுறையின் குரல். ஆனால் மே 18 என்பது துயரத்தின் நாள் மட்டுமல்ல, அது நினைவின் நாள், அடையாளத்தின் நாள், உரிமைக்கான அழைப்பின் நாள். உலகம் முழுவதிலும் வாழும் தமிழர்கள் இன்று வரை நீதியும் பொறுப்புக்கூறலும் வேண்டுமென்ற கோரிக்கையை முன்வைத்து வருகின்றனர். குறிப்பாக கனடாவில் தமிழ் சமூகத்தின் குரல் அரசியல் மற்றும் கல்வித்துறைகளிலும் வலுப்பெற்று வருகின்றது. ஒன்டாரியோ மாகாணத்தில் ஒவ்வொரு ஆண்டும் மே 12 முதல் மே 18 வரை தமிழ் ஜெனசைட் எடியூகேஷன் வீக் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. 2014 ஒன்டாரியோ சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தின் மூலமாக இந்த நினைவு வாரம் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டது. இந்த வாரத்தில் பாடசாலைகள், சமூக அமைப்புகள் மற்றும் மனித உரிமை குழுக்கள் தமிழர் வரலாறு, முள்ளிவாய்க்கால், மனித உரிமைகள் மற்றும் இன அழிப்பு விழிப்புணர்வு தொடர்பான நிகழ்ச்சிகளை நடத்துகின்றன. அதேபோல 2022 கனேடிய நாடாளுமன்றம் மே 18 தமிழ் ஜெனசைட் ரிமம்பரன்ஸ் டே என அங்கீகரித்தது. இது உலகத் தமிழர்களுக்கு முக்கியமான வரலாற்று சம்பவமாக பார்க்கப்படுகின்றது. இன்று ஒரு புதிய தலைமுறை உருவாகியுள்ளது. போர் காணாத இளம் தமிழர்கள் உலகம் முழுவதிலும் கல்வி, தொழில், அரசியல், ஊடகம், தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் முன்னேறி வருகின்றனர். அவர்களின் கையில்தான் எதிர்கால தமிழ் சமூகத்தின் பாதை இருக்கின்றது. ஈழத்தமிழர்களின் எதிர்காலம் குறித்து பல்வேறு அரசியல் கருத்துக்கள் இருந்தாலும் ஒரு உண்மை மட்டும் மாறவில்லை. தமிழர் உரிமை, பாதுகாப்பு, சமத்துவம் மற்றும் மரியாதையுடன் வாழும் உரிமை. அதற்கான போராட்டம் இன்று ஆயுதத்தின் வழியாக அல்லாமல் கல்வியின் வழியாக, சட்டத்தின் வழியாக, சர்வதேச மனித உரிமை மேடைகளின் வழியாக, ஒற்றுமையின் வழியாக தொடர்கின்றது. முள்ளிவாய்க்கால் நமக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தது. பிரிவுகள் பலவீனம் தரும், ஒற்றுமை பாதுகாப்பை தரும். மே 18 உயிரிழந்தவர்களை நினைவுகூரும் நாள், காணாமல் போனவர்களை மறக்காத நாள், தமிழர் உரிமைக்காக குரல் கொடுக்கும் நாள், எதிர்கால தலைமுறைக்கு வரலாற்றை எடுத்துச் செல்லும் நாள். நினைவு உயிருடன் இருக்கும் வரை ஒரு இனத்தின் குரலும் உயிருடன் இருக்கும்.
1: CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. KM Business Solutions Income Tax E-Filing உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775
2: ஏஷியன்ஸ் வழங்கும் மெகா சேல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. என்டைய ஸ்டோர் முழுவதும் 80% அதிரவடி தள்ளுபடி விலைகளில் பொருட்களை விற்பனை செய்கின்றார்கள். அழகான காஞ்சிபுரம் சேலைகள், மைசூர் சில்க், பனாரஸ் சாஃப்ட் சில்க் மற்றும் ஃபேன்சி சாரீஸ் அனைத்தும் 40% முதல் 70% தள்ளுபடி விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம். மேலும் ஹாஃப் சாரீஸ் கலெக்ஷன், பிரைடல் லெஹெங்காஸ், ஷல்வா செட்ஸ் அனைத்தும் 50% முதல் 80% தள்ளுபடி விலைகளில் அசத்தலான தள்ளுபடி விலையில் பெற்றுக் கொள்ளலாம். பிளவுசஸ் வரும் $5 to $15 வரை மட்டுமே. அண்டர்ஸ்கர்ட், ஷேப் வேர், நைட் வேர், லெகிங்ஸ் எல்லாமே அன்பீட்டபிள் பிரைஸில் கிடைக்கின்றன. ஆண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஷர்வானி, வேட்டி மற்றும் கிட்ஸ் வேர் கூட சிறப்பு தள்ளுபடி விலைகளில் பெறலாம். இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். 36/1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் 23, ஸ்காப்ரோவில் மார்க்கம் அண்ட் லோரன்ஸ் சந்திப்பில் ஏஷியன்ஸ். 416-438-6568 416-438-6568 ஏஷியன்ஸ், த ஒன் ஸ்டாப் ஷாப்பிங் சென்டர் ஃபார் தி என்டையர் ஃபேமிலி.
3: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கோஆபரேட்டிவ் இவென்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா, சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
4: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
3: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
4: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவென்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383,
3: சுகந்தன், 416-540-6269.
4: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இந்து மணித்தியாலத்தின் கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள்.
1: இச்செய்தி அறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன், 14 வருட அனுபவத்துடன் சேவை. 416-700-2222.
2: கனடாவின் இறைமையை நிலைநாட்டுவதற்காக கன்சர்வேட்டிவ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மைக்கேல் சாங் தாய்வானுக்கு இந்த வாரம் பயணம் மேற்கொள்கின்றார். இந்த பயணம் தாய்வானுடன் ஒற்றுமையை வெளிப்படுத்துவதற்கும் கனடாவுக்கான சீனாவின் தூதரை அவமதிப்பதற்கும் என்று முன்னாள் அமைச்சரவை அமைச்சர் மைக்கேல் சாங் தெரிவித்திருக்கின்றார். கனடாவுக்கான பெய்ஜிங் தூதுவர் கடந்த மாதம் த குளோபல் அண்ட் மெயில் பத்திரிகைக்கு அளித்த பேட்டியில், தாய்வானுக்கு பயணம் செய்யும் எந்தவொரு நாடாளுமன்ற உறுப்பினரும் பிரதமர் மா கானி இந்த ஆண்டு சீனாவுடன் கையெழுத்திட்ட இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான புதிய கூட்டாண்மையை சேதப்படுத்தும் அபாயத்தை எதிர்கொள்வார்கள் என்று கூறியிருந்தார். கனடாவின் தகவலின்படி 2024 தாய்வான் கனடாவின் 15வது பெரிய வர்த்தக பங்காளியாகவும் ஆசியாவில் 6வது பெரிய பங்காளியாகவும் காணப்பட்டது. தாய்வான் தன்னை ஒரு சுதந்திர நாடாக கருதினாலும் கனடாவின் அதிகாரப்பூர்வ நிலைப்பாடு அந்த தீவின் மீதான சீனாவின் உரிமைகோரலை எதிர்க்கவோ அல்லது அங்கீகரிக்கவோ இல்லை. ஆனாலும் தாய்வானை அரசாங்கத்தின் நீண்டகால சீனா கொள்கையின் ஒரு பகுதியாகவே அது கருதுகின்றது. ஜூனோ விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்ட பழங்குடி இனத்தைச் சேர்ந்த செலிஸ்ட் கலைஞரும் இசையமைப்பாளருமான கிறிஸ் டேர்கசன் சனிக்கிழமை காலமானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. டேர்கசனை பிரதித்துவப்படுத்தும் AIM புக்கிங் ஏஜென்சி அவர் ஒரு வாகன விபத்தில் இறந்ததாக சமூக ஊடகப் பதிவில் தெரிவித்துள்ளது. ஆனால் இந்த விபத்து குறித்த மேலதிக தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை. அவர் வடக்கு அல்பர்ட்டாவைச் சேர்ந்தவர் என்றும் அவரது இசை அவரது பாரம்பரிய பின்னணி மற்றும் பழங்குடி வம்சாவளியை புதிய தலைமுறை மின்னணு இசையோடு இணைத்து இந்த ஒரு குறிப்பிட்ட வகையிலும் அடங்காத இசையை உருவாக்கியது அவருடைய புகழை மேலும் ஓங்கச் செய்தது என்றும் தேசிய கலை மையத்தின் இணையதளத்தில் உள்ள டேர்கசனின் வாழ்க்கை வரலாறு கூறுகின்றது. இந்த மாத ஆரம்பத்தில் அவர் தான் ஒன்டாரியோவில் வசித்து வருவதாக குறிப்பிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள பரக்கா அணுமின் நிலையத்திற்கு அருகே தீயை ஏற்படுத்திய ஆளில்லா விமான தாக்குதலை ஒமான் கண்டித்திருப்பதோடு அதிகரித்து வரும் பிராந்திய பதட்டங்களுக்கு மத்தியில் அபுதாபிக்கு தனது ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளது. இது தொடர்பில் ஒமான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில், பிராந்தியத்தில் உள்ள அனைத்து விரோதமான மற்றும் பதட்டத்தை அதிகரிக்கும் செயல்களையும் நிராகரிப்பதோடு ஐக்கிய அரபு அமீரகம் தனது பாதுகாப்பையும் பிராந்திய ஒருமைப்பாட்டையும் பாதுகாப்பதற்கான முயற்சிகளுக்கு தனது ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்துவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பிராந்திய சவால்களை எதிர்கொள்ள உரையாடல் மற்றும் ராஜதந்திரத்திற்கு ஒமான் அழைப்பு விடுத்திருப்பதோடு, சர்வதேச சட்டத்தை மதிப்பதன் முக்கியத்துவம், நல்ல அண்டை உறவு கொள்கைகள் மற்றும் நாடுகளின் உள் விவகாரங்களில் தலையிடாமை ஆகியவற்றையும் வலியுறுத்தியுள்ளது. ஹோமூஸ் நீரிணை தற்பொழுது இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் விரிவாக்கப்பட்ட இராணுவ கட்டுப்பாட்டின் கீழ் வந்திருப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இந்த முக்கிய நீர்வழிப்பாதை வழியாக செல்லும் அனைத்து கப்பல் போக்குவரத்தும் ஈரானிய இராணுவப் படைகளோடு ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்றும் அதிகாரிகள் வலியுறுத்தியிருக்கின்றனர். ஹோமூஸ் தீவிலிருந்து செய்தி வெளியிடும் அல் ஜசீரா, IRGC கடற்படை பிரிவுகள் அந்த நீரிணையின் மீது தங்களுக்கு அதிகாரம் இருப்பதாக கூறுவதாகவும், இராணுவ கப்பல்கள் கடந்து செல்ல அனுமதிக்கப்படாது என்றும், அதே சமயத்தில் நட்பு நாடுகளின் கப்பல்கள் அனுமதிக்கப்படலாம் மற்றும் எதிர்நாடுகளின் கப்பல்கள் தடுக்கப்படலாம் என்றும் எச்சரித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. தெற்கு லெபனான் முழுவதிலும் ஹெஸ்புல்லாவுடன் தொடர்புடைய 30க்கும் மேற்பட்ட உட்கட்டமைப்பு தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியிருப்பதாக இஸ்ரேலிய இராணுவம் தெரிவித்துள்ளது. ஆயுதக்கிடங்கு, கண்காணிப்பு நிலைகள் மற்றும் இஸ்ரேலிய படைகள் மீதான தாக்குதல்களை ஒருங்கிணைக்க பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் கட்டடங்கள் உட்பட்ட இடங்களை இந்த தாக்குதல்கள் குறிவைத்து தாக்கியதாக எக்ஸ் தளத்தில் பகிரப்பட்ட அறிக்கை தெரிவிக்கின்றது. அந்த பகுதியில் இஸ்ரேலிய படைகளுக்கு எதிராக பயங்கரவாத சதித்திட்டங்களை தீட்டிக் கொண்டிருந்த பல ஹெஸ்புல்லா போராளிகள் இந்த நடவடிக்கையின் போது கொல்லப்பட்ட தாகவும் ராணுவம் தெரிவித்துள்ளது. மலேசியாவில் எதிர்வரும் 21ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கின்ற சர்வதேச 2S இன்டர்நேஷனல் ஓபன் கராட்டே சாம்பியன்ஷிப் போட்டியில் கலந்து கொள்ள செல்லுகின்ற மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவி ருக்னுதீன் நைலா உள்ளடங்கலாக சாதனை மாணவர்கள் 5 பேரை கௌரவிக்கும் நிகழ்வு நேற்று VMCT கலைமன்றத்தில் இடம்பெற்றது. கராத்தே ஆசிரியர் ஆந்தனி இன்பராஜ் அவர்களின் பயிற்றுவிக்கப்பட்ட மாணவியான ருக்னுதீன் நைலா என்பவர் மலேசியாவில் வருகின்ற 21ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கின்ற சர்வதேச இன்டர்நேஷனல் ஓபன் கராட்டே சாம்பியன்ஷிப் போட்டியின் 14வது வயது பெண்கள் பிரிவில் 52 கிலோ எடைப்பிரிவில் கலந்து கொள்ளவிருக்கின்றார். மன்னார் உப்புக்குளம் கிராமத்தில் வசித்து வருகின்ற மன்னார் அல்ஹர் தேசிய பாடசாலை மாணவியான ருக்னுதீன் நைலா என்பவர் வடமாகாணத்திலிருந்து செல்லும் 5 மாணவர்களில் ஒருவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த நிலையில் தேசிய ரீதியாக 5 மாணவர்கள் இடங்களை பெற்ற நிலையில் அவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு இடம்பெற்றிருக்கின்றது.
0: இந்த மணித்தியாலத்தின் கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள் கேட்டீர்கள்.
1: செய்தி அறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன். பயோ செல் கால் 416-700-2222. J.CA.
3: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்.
1: 416-700-2222 J.CA. ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல், டோவைட் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2,410, நைட்டி $3,410, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60% கழிவில், மார்க்கமென் லோரன்ஸ் 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரூ. ஏசியன்ஸ் மெகா சேல்.
2: பொன்னின் மதிப்பு காலத்தால் குறையாதது, நம்பிக்கையின் அளவு அதைவிட உயர்கின்றது. மே 2ஆம் தேதியிலிருந்து தமிழர் மத்தியில் முதல் முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் புதிய தரம், தங்க நகை வியாபாரிகளுக்கான சில்வர் கோல்ட் காயின்ஸ் பா வாங்கவும் விற்கவும் சிறந்த நிறுவனமாக எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் அமைந்திருக்கின்றது. எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் இப்பொழுது நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெறவும் தங்க நகைகளை கோல்பாராக மாற்றவும் சேவையை வழங்குகின்றது. எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை, சிறப்பு ஆஃபர்ஸை பெற்றுக் கொள்ளலாம். மார்க்கமென் ஸ்டீல்ஸில் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்க அத்தியாயம், எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ்.
1: டாக்டர் சபாபதி ரவீந்திரன், பிரேசஸ், இம்ப்ளான்ட் அண்ட் விஸ்டம் டூத் எக்ஸ்ட்ராக்ஷன், பட் சிகிச்சைகள் அனைத்திற்கும் 3 இடங்களில் சேவை. மிசிசாகா, ஹைவே 10 அண்ட் டண்டாஸ், 905-270-7844. ஸ்கார்ப்ரூ, மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட், 416-283-9000. பிராம்டன், ஓப் டென்டல், ஏர்போர்ட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், 905-790-8002. 3 இடங்களில் டாக்டர் சபாபதி ரவீந்திரன்.
4: என்ன பபடி இயக்கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குற
5: உங்களுக்கு வலது வீட்டுக்கா சாப்பிட வர போய் மெலிவா மண்டலா வந்து பாக்குறேன்.
4: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குற? மிஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
6: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
7: 905-270-8800.
6: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
8: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
9: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
8: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38-52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03. 416-284-7000. 416-284-7000.

0: வணக்கம் நேர்களே, உங்கள் அனைவரையும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் இன்று மே 18 குறித்து பேச இருக்கின்றோம். உலக ரீதியில் மே 18 தமிழ் இன படுகொலை நாள் அனுஷ்டிக்கப்படுகின்றது. கனடா உட்பட உலக நாடுகள் பலவற்றிலும் இந்த நிகழ்வு நடைபெறுகின்றது. கனடாவில் 2 இடங்களில் பிரதான நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. ஒன்று முள்ளிவாய்க்கால் நினைவு படுகொலை இடம்பெற்ற தூபிக்கு முன்னாக பிராம்டனில் இடம்பெறுகின்றது. அடுத்த நிகழ்வாக மாலை 6 மணிக்கு ஸ்காப்ரோ டவுன் சென்டர் ஆல்பர்ட் கேம்பல் சதுக்கத்தில் நிகழ்வு நடைபெறுகின்றது. இதைத் தவிர தாயகத்தின் பல பகுதிகளிலும் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கின்றன. உலகின் பல இடங்களிலும் இவ்வாறான நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. குறிப்பாக இம்முறை ஆஸ்திரேலியாவிலும் நினைவு தூபி அமைக்கப்பட்டிருக்கின்றது. சிட்னி மாநகரில் இந்த நினைவு தூபி உத்தியோகபூர்வமாக அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டு இதிலும் நினைவு நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கின்றன. இந்த தருணத்தில் இன்றைய நிகழ்ச்சியில் மே 18 என்பது 17 ஆண்டுகளை கடந்திருக்கின்ற நிலையில் எவ்வாறான செயற்பாடுகளில் தமிழ் மக்கள் இதுவரை ஈடுபட்டிருக்கின்றார்கள், எதிர்காலத்தில் இந்த நினைவு நிகழ்வு என்பது எவ்வாறானதாக அனுஷ்டிக்கப்பட வேண்டும், அதன் மூலமாக தமிழர்கள் எவ்வாறான இலக்குகளை அடைய வேண்டும் போன்ற பல கேள்விகள் இன்றும் நம் மத்தியில் எழுந்திருக்கின்றன. இது குறித்து தான் பேச இருக்கின்றோம். இப்பொழுது எங்களோடு ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார். தன்னுடைய கருத்துக்களை அவர் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார். வணக்கம் சுரேஷ்.
1: வணக்கம். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே.
0: ஆமாம், தாயகத்தில் என்றும் போல் இன்றும் இந்த மே 18 நிகழ்வு நடைபெற்றிருக்கின்றது. குறிப்பாக பல்கலைக்கழக சமூகத்தினுடைய இந்த பிரசன்னத்தில் அதிகமான நிகழ்வுகள் நடைபெற்றிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக யாழ் பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற கண்காட்சி என்பது மிக முக்கியமானது. இளம் தலைமுறையினருக்கு இந்த வரலாறு கடத்தப்படுவதற்கான ஒரு தளமாக இந்த தளம் அமைந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. உங்களை பொறுத்தவரையில் தாயகத்தில் முள்ளிவாய்க்கால் 18 நினைவு நிகழ்வு என்பது எவ்வாறானதாக அனுஷ்டிக்கப்பட்டிருக்கின்றது? கடந்த அரசாங்கங்களில் இருந்து அனுர அரசாங்கத்தின் கீழ் இந்த நிகழ்வு எவ்வாறு நடைபெற்றிருப்பதாக நீங்கள் பார்க்கிறீர்கள்?
1: இந்த விவகாரம், அதாவது நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி 17 வருட துன்பியல் வரலாறு எந்த ஒரு இனமுமே சந்தித்திருக்காத கபடமான ஒரு சூழ்ச்சிக்குள் தமிழினம் தள்ளப்பட்டு அவ்வாறான நிலையை அவர்கள் அடைவதற்கான ஒரு எய்து புள்ளியாக சர்வதேசம் அமைந்திருந்தது என்பதை நாங்கள் உள்வாங்கிக் கொண்டு இந்த விடயத்தை பார்ப்போமாக இருந்தால் நிச்சயமாக தற்பொழுது 17 ஆண்டுகளின் பின்னராவது தங்களுடைய குரல்களை மற்றவர்களுக்கு தெரிவிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அடைந்த மக்களாக தற்பொழுது இந்த மக்கள் இருக்கின்றார்கள். அதற்கு தற்போதைய அரசாங்கத்தின் சில விட்டு கொடுப்புகள் அல்லது ஆக்கிரமிப்புகளில் இருந்து சற்றே தள்ளி இருத்தல் போன்ற நிலைப்பாடுகள் கூட காரணமாக இருக்கின்றன. எனவே அவர்கள் இப்பொழுது விவரிக்கின்றார்கள் எவ்வாறான ஒரு துன்ப இயலுக்கு இந்த போர் தங்களை தள்ளியது, எவ்வாறாக கபடமாக இது செய்யப்பட்டது. குறிப்பாக ஒரு 2 தரப்புகள் சம பேச்சு பலத்தை கொண்டு அல்லது ஒரு தரப்பு என்பது மேலோங்கி இருந்த ஒரு காலகட்டத்தில் சர்வதேசம் என்பது அங்கே செல்கின்றது. விடுதலை புலிகளால் இராணுவம் என்பது முற்றாக அதாவது வடக்கில் இருந்து அகற்றப்பட்ட நிலை ஏற்பட்டு யாழ்ப்பாணத்தில் இருந்து கூட அதாவது கொய்யா தோட்டம்பிரை சாவகச்சேரி கச்சாய் கொடிகாமம் போன்ற கரையோரங்கள் ஊடாக அரியாலை நாமாந்துறை கொய்யா தோட்டம் அளவிற்கு கூட சிறு அளவிலான புலிகள் செல்லக்கூடிய ஒரு கட்டம் வந்த பொழுது இந்தியா கூட பலாலியில் இருக்கின்ற இராணுவத்தை வெளியேற்றுவதற்கு தாங்கள் உதவுவதாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கின்ற ஒரு நிலையில் சர்வதேசம் இதோ உங்களுக்கு உதவ வருகின்றோம் என்று வந்த சர்வதேசம், அதே சர்வதேசம் பேச்சுக்களின் பொழுது அரசியல் தீர்வு ஒன்றை தராமல் உடனடியாகவே அபிவிருத்திக்காக ஒரு மகாநாட்டை நடத்தி அந்த மகாநாட்டில் $2 பில்லியன் அறிவிக்கின்ற பொழுது அந்த மகாநாட்டை விடுதலை புலிகள் புறக்கணிக்கின்றார்கள் என்றால் அரசியல் ரீதியாக தீர்வு தராமல் உடனடியாக அபிவிருத்திக்கு எவ்வாறு செல்வதென்ற காரணமாக அதன் பின்னரான காலத்தில் சர்வதேசம் இலங்கைக்கான தூணாக மாறுகின்றது. இலங்கைக்காக தூணாக மாறி மனித அதாவது இங்கே ஒரு விடயத்தை மக்கள் தெளிவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த மனித நாகரீகம், மனித நேயம், மனித பண்பு, சிறார்கள், பெண்கள் அல்லது இனம் ஒரு கொத்து கொத்தாக கொல்லப்படுதல் என்பதையெல்லாம் இந்த அரசுகளை பொறுத்தவரையில் தங்களுடைய நோக்கத்திற்கு அடுத்ததாகத்தான் அதன் மீதான கரிசனை இருக்கும். அல்ல. அதாவது வந்து இவையெல்லாம் சொற்கள். இன்று நீங்கள் பார்க்கின்ற உலகம் எவ்வாறு இப்பொழுது காசா அல்லது வெஸ்பேங் அல்லது லெபனான் அல்லது ஈரான் போன்ற இடங்களில் செயற்படுகின்றதோ அதையும் விட மேலான ஒரு கட்டம், அதாவது குழல் வலைகள் இல்லாத ஒரு இனமாக அவர்கள் நசுக்கப்பட்ட பொழுது அவர்களுக்கு ஒரு குரலாக இருக்க வேண்டிய மேற்குலகை அல்லது அவர்களை ஆதரித்த மேற்குலகை, அவர்களை அனாதையாக விட்டு அந்த இடத்தை ஆயுதங்களை பரிசீலிப்பதற்கான இடமாக, அதாவது வந்து கொத்தணி குண்டுகள், பொஸ்பரஸ் குண்டுகள் போன்றவற்றின் அடையாளங்கள் நேரடியாகவே கண்டுபிடிக்கப்பட்டன. இதைவிட ஆனந்தபுரம் போன்ற பகுதிகளில் எல்லாம் ரசாயன குண்டுகள் கூட பாவிக்கப்பட்டன, அல்லது வெக்யூம் பம்ப் எனப்படுகின்ற உங்களை மூச்சு விட முடியாமல் அப்படியே செய்து கொள்ளுகின்ற குண்டுகள் கூட பாவிக்கப்பட்டன போன்ற, காற்று வெற்றிடத்தை ஏற்படுத்தி பாவிக்கப்பட்டன போன்ற பல விடயங்கள் எல்லாம் விசாரிக்கப்பட வேண்டியவையாக இருந்தும் இன்றும் இந்த உலகம் கடந்து செல்கின்றது என்பதை நாங்கள் எவ்வாறு பார்க்கலாம் என்றால், உலகம் ஒரு கண்மூடித்தனமான உலகம், உங்களுக்கு ஆற்றுப்படுத்தலை தரும், உங்கள் ஆசுபாசத்தை நீங்கள் அமைதியாக இருப்பதற்காக உங்களை கொடியேந்த விடும் அல்லது நினைவை கூறவிடும், ஆனால் உங்களுக்கான முடிவை தருமா என்றால் அங்கேதான் முக்கியமான புள்ளி, தொடுப்புள்ளியாக நாங்கள் பார்க்க வேண்டிய விடயங்கள் இருக்கின்றன. ஒரு 2 லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் அல்லது விடுதலை புலிகளை பின்தொடர்ந்து வந்த மக்கள், அவர்களை பின்தொடர்ந்து செல்கின்ற சென்று ஒரு முள்ளிவாய்க்கால் மாத்தளன் பகுதிக்குள் சென்ற பொழுது விடுதலை புலிகளின் பாரிய ஆயுதங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றனவோ, கனரக ஆயுதங்கள், அந்த பகுதியை பாதுகாப்பு விலையமாக அறிவிக்கின்ற பொழுது மக்கள் அங்கேதான் செல்வார்கள். அங்கே செல்கின்ற பொழுது விடுதலை புலிகள் தங்களுடைய பாரிய ஆயுதங்களை இயக்க முடியாது, அதே நேரம் விடுதலை புலிகளின் பாரிய ஆயுதங்கள் அங்கே இருக்கின்றன என்று கூறி அந்த குண்டுகளை போடுகின்ற பொழுது அழிகின்றவர்களாக மக்கள் இருப்பார்கள். அதனை ஐக்கிய நாடுகள் அவையின் அறிக்கைகள் கூட கூறியிருந்தன. பாதுகாப்பு வலயங்கள் என மக்களை வரச்சொல்லி கொன்றார்கள் அல்லது வைத்தியசாலைகளில் வைத்துக் கொன்றார்கள் என்று. எனவே இது ஒரு கடந்து போகக்கூடிய செயலா என்றால் இல்லை, ஆனால் இதனை எவ்வாறு தொடர்ந்தும் செல்வது என்கின்ற நிலையில் தான் எங்களுக்குள் ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு வேண்டும் எவ்வாறு என்று சொன்னால், அந்த அதாவது வந்து கடந்த காலத்தை பின்னோக்கி பார்த்தது என்பது தவிர்க்க முடியாதது. 17 ஆண்டுகளுக்கு முன்னராக நடந்த விடயங்களில் முக்கியமான 2-3 தொடுப்புள்ளிகள், தமிழக தேர்தல் முடிவுகள் மாறியிருந்தால் மாற்றம் வரும் என்று போராட்ட சக்திகள் அல்லது அரசியல் பேச்சு தளங்களை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு தள்ளி வைத்ததாக இருக்கட்டும், அல்லது அமெரிக்க பசிபிக் கடற்பிராந்திய கடற்படை வந்து கப்பலில் பெரியவர்களை ஏற்றி செல்லும் என்கின்ற ஒரு அதாவது மாயை, இது உண்மையான விடயமாக அறியப்பட வேண்டும், அவ்வாறான ஒரு மாயை ஏற்படுத்தி அவர்கள் மௌனிக்கப்பட்டார்கள். அதே போல அரசு தரப்புடன் தாங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்றோம் அல்லது அரசு தரப்பு செய்கின்றது வெள்ளைக்கொடி உடன்பாடுகள் என்கின்ற வெள்ளைக்கொடி விவகாரங்கள் எல்லாம் பட்டவர்த்தனமான யுத்த குற்ற மீறல்கள், இவை எல்லாம் அதாவது பல 1000 மக்களை கொன்றுழித்த பின்னர் நடந்த விடயங்கள். இவற்றை நாங்கள் எவ்வாறு தீர்க்கலாம் என்று சொன்னால், முக்கியமாக இந்த ஐக்கியம் என்பது தேவை. நாங்கள் உண்மையிலேயே இப்பொழுது யூதர்கள் 3000 ஆண்டுகளுக்கு முன்னர் தங்களுடைய இனம் எகிப்திலிருந்து வெளியேற்றப்பட்ட பொழுது தாங்கள் சாப்பிடுவதற்கு உணவற்ற நிலையில் அந்த அதாவது வந்து வெதுப்பாகாத பான் என்கின்ற அந்த ஒரு பாஸ்ஓவர் என்கின்ற ஒரு செயற்பாட்டை செய்கின்றார்கள், அதை அவர்கள் நினைவாக செய்கின்றார்கள். நாங்களும் அதே போல ஒரு முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்கின்ற ஒரு நிகழ்விற்குள் மாத்திரம் இருக்காமல் அதிலிருந்து மீளலுகின்ற தரப்பாக ஒரு ஒற்றுமையான தலைமை தேவை என்கின்ற நிலையில் செல்ல வேண்டிய தேவை, தலைமைக்கான தேடல். எவ்வாறு இந்த இனத்தை நம்பி அவர்கள் விட்டு சென்றார்களோ அல்லது எவ்வாறு இந்த இனம் தாங்களுடைய விருப்பை சாதிக்கும் என்று விட்டு சென்றார்களோ அது சற்று சற்றாக குறைந்து வருவதை நாங்கள் யதார்த்தமாக ஏற்க வேண்டும். என்னவென்று சொன்னால், கனேடிய மற்றும் இந்திய மற்றும் ஆஸ்திரேலிய தூதுவர்கள் கூட கடந்த தேர்தலில் சென்று சந்தித்து சொல்லியிருந்தார்கள், நீங்கள் பிரிந்து போட்டியிட்டால் பலவீனமாவீர்கள், பேச்சு தரப்பாக உங்களால் இருக்க முடியாது என்பதை தமிழர் தரப்புகளாக இருப்பவர்களுக்கு சொன்ன பொழுதும் அவர்களை பொறுத்தவரையில் எந்த கட்சி எத்தனை ஆசனங்களை எடுக்கலாம், எந்த கட்சி பேச்சு பேரணியில் இருக்கலாம் என்கின்ற ஒரு நிலையில் தான் பயணிக்கின்றார்கள். ஒரு கட்சி பலமாக இருக்குமாக இருந்தால் இன்னொரு கட்சி அங்கே சென்று அவர்களை பலவீனமாக்குவதற்காக விடுதலை போராட்டத்தை கூட பாவிக்கின்ற ஒரு நிலையை நாங்கள் பாவிக்கின்றோம். அவ்வாறான நிலை இல்லாமல் ஒரு தலைமைக்கான தேடல் என்பது தற்பொழுது இந்த இனத்திடம் இருக்கின்றது. தலைமையற்ற இனமாக இருக்கின்ற ஒரு இனமாக இவ்வாறான ஒரு செயற்பாட்டில் என்றுமே வெற்றி பெற முடியாது. அதற்கான ஒரு வழிவகைகளை செய்யக்கூடிய ஒரு சிந்தனை முகாம்கள் என்பன மக்கள் மத்தியில் ஏற்படுத்தப்பட வேண்டும். குறிப்பாக இவ்வாறு கூட நாங்கள் கூறலாம், அதாவது இந்த சில நாடுகள் கூட தாங்கள் உதவுவதாக, கனடா கூட தாங்கள் நேரடியாக பங்கு பற்றி உதவுவதற்கு விரும்பிய பொழுதும் தாங்கள் கனடாவில் சந்தித்தவர்கள் வேண்டாம் அறிக்கையை மட்டும் விடுங்கள் அங்கே உள்ளவர்கள் பார்ப்பார்கள் என்று சொன்னார்கள் என்று சொல்லியிருந்தால் அது எவ்வாறு நடந்தது என்பதையெல்லாம் நாங்கள் மீளிறை போட்டு ஆராய்ந்து இல்லை இது இவ்வாறுதான் நடக்க வேண்டும் என்று என்றால் சம்பவ சாட்சியங்கள் என்பன அழிந்து போவதற்குரிய காலமாக அல்லது இதில் காயமுற்ற அல்லது இதில் பாதிக்கப்பட்டவர்கள் கூட தங்களுடைய வாழ்வியலை மாற்றக்கூடியவர்களாகவோ அல்லது காலத்தின் ஒரு சோகமாக மரணிக்கக்கூடியவர்களாகவோ மாறுகின்றதுதான் இந்த கால இழுத்தடிப்பு. கால இழுத்தடிப்பு இல்லாமல் இதனை செய்வதாக இருந்தால் ஒரு யதார்த்தத்தை புரிய வேண்டும். இந்த தேர்தல் அரசியல்வாதிகள் நிச்சயமாக தமிழர்களை பொறுத்தவரையில் அவர்கள் ஒரு தலைமையாக இல்லை என்பதை நாங்கள் பல வகைகளில் பார்த்திருக்கின்றோம். உலக வங்கி பணம் கொடுக்கப்பட்ட பொழுது அப்பொழுது முதல்வராக இருந்தவர் தனது தேவைகளுக்காக அதை மறுத்திருந்தார். எவ்வாறு வடக்கு கிழக்கு மக்கள் அதே போல பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற பணங்கள் கூட பயன்படுத்தப் போவதில்லை என்பதை பயன்படுத்தப்படுவதில்லை என்பதை சுயேட்சை போன்றவர்கள் சென்றுதான் வெளிக்கொண்டு வருகின்றார்கள். அதே போல இலங்கை இராணுவத்திற்கு ஆதரவான விடயங்களில் ஆதரவு வாக்களிப்பது மற்றும் மதுபானச்சாலை பெர்மிட் பெறுவது போன்றவர்களில் அவர்கள் ஈடுபடுகின்றார்கள். எனவே ஒரு புதிய ஒரு தூய தலைமை என்பது அங்கே தாயகத்தில் எழுகின்ற பொழுதுதான் இந்த விடயங்களில் ஒரு மாறுதல் தேவை. மறுபக்கமாக அதற்காக புலம்பெயர்ந்த தரப்புகளில் கூட ஒற்றுமையற்ற ஒரு நிலையும் அதாவது வந்து ஏமாளித்தனமான ஒரு நிலையும் தொடர்வது என்பது நிச்சயமாக ஒரு நாங்கள் எழுத்து பார்க்க வேண்டிய விடயம். இது நிச்சயமாக ஒரு பரிசீலிக்கப்பட வேண்டிய விடயம்.
0: ஆமாம், இதில் மிக முக்கியமாக இன்று இவ்வாறு முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் அனுஷ்டிக்கப்படுகின்ற பொழுது தெற்கில் பொறுத்தவரையில் போர் வெற்றி வீரர்கள் நாள் கடைபிடிக்கப்படுகிறது. அதில் குறிப்பாக மஹிந்த ராஜபக்ச குறிப்பாக பல விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார். இதே நேரத்தில் உலக நாடுகளில் அங்கீகரிக்கப்பட்ட நிலையில் இனப்படுகொலை என்ற விடயம் பல நாடுகளில் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கின்றது. இது எதிர்கால சமூகத்திற்கு எந்தளவுக்கு மிக முக்கியமானது? குறிப்பாக நான் முதலில் குறிப்பிட்டது போன்று ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலும் நினைவு தூவிகள் எழுப்பப்படுவது போன்றவை வரலாற்றை கடத்துவதற்கு ஒரு முக்கிய தூணாக பார்க்கப்பட்டாலும் கூட அந்த நாடுகளின் மூலமாக எவ்வாறான எதிர்கால நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படலாம் என்று கருதுகிறீர்கள்? குறிப்பாக இப்பொழுது கனடாவில் ஆளுநர் நாயகமாக லூயிஸ் ஆபர் அவர்கள் பொறுப்பேற்க இருக்கின்றார். அவருடைய பதவியில் அவர் சில விடயங்களை எவ்வாறு செய்வார் என்ற கேள்வி தமிழர்கள் மத்தியில் எழுந்திருக்கின்றது. இருதரப்பும் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்ற நிலை ஏற்பட்டால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் எப்படி இருக்கும்? அதனை கனடா குறிப்பாக புலம்பெயர்ந்து வாழுகின்ற தமிழர்கள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கின்ற பொழுது இவ்வாறு தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எவ்வாறான தீர்வை இதனூடாக பெற்றுக்கொள்ள முடியும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? குறிப்பாக ஆளுநர் நாயகமாக லூயிஸ் ஆபர் அவர்கள் பொறுப்பேற்பது என்பது இந்த விடயத்திற்கு எவ்வாறானதாக பார்க்கப்பட வேண்டியது?
1: இல்லை, லூயிஸ் ஆபர் அவர்கள் நிச்சயமாக ருவாண்டா மற்றும் யுகோஸ்லோவியா ஆகியவற்றில் இடம்பெற்ற இனப்படுகொலைகளை நேரடியாக விசாரித்த தலைமை அதிகாரி. அதைவிட கனடாவின் உச்ச உயர் நீதிமன்றத்தின் உச்ச நீதிபதியாக இருந்தவர், அதைவிட மனித உரிமை விவகாரங்களில் நேரடியாக சம்பந்தப்பட்டவர். இலங்கை விவகாரத்தில் அவருடைய கருத்துடன் தமிழர்களுக்கு முரண்பாடு இருக்கின்றது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அதாவது வந்து அவரை பொறுத்தவரையில் இரு தரப்புகளும் விசாரிக்கப்பட வேண்டும் என்பதும் மற்றும் இது யுத்த குற்றம் என்பதில் அவர் விடாப்பிடியாக இருக்கிறது. அதாவது வோ கிரைம்ஸ் என்பதுதான் அவருடைய ஒரு நிலைப்பாடாக இருக்கின்றது. எனவே இது ஒரு முரண்பாடான நிலையை தமிழர்களிடையே தோற்றுவித்தது. அல்லது சிங்களவர்கள் கூட அவரது அவருக்கு ஆதரவான அற்ற நிலையை ஏனென்றால் அவர் சர்வதேச விசாரணையை முன்னிலைப்படுத்துகின்றார் என்று இருந்த பொழுதிலும் அவரது பங்களிப்பு என்பது 2010களின் நடுப்பகுதியிலும் இறுதிப்பகுதியிலும் இருந்ததும் இப்பொழுது அவர் ஒரு புதிய முகம் எடுத்திருக்கின்ற படியால் அவரது நிலைப்பாடு எவ்வாறு இருக்கும் என்பதும் எங்களால் சொல்ல முடியாத இடத்தும் அவரது கருத்தியலின் படித்தன்னும் செல்வதற்காக சர்வதேச நீதிமன்றத்தின் முன்னால் இந்த விவகாரம் கொண்டு செல்லப்படும் வரை யாருமே எதுவும் செய்ய முடியாது. ஐக்கிய நாடுகள் எங்களை அதாவது ஆற்றுப்படுகை, அதாவது உங்களுடைய உள்ள கிடக்கைகளையும் குமுறல்களையும் தணிப்பதற்காக எவ்வாறு தமிழகத்தில் ஒரு கட்சிக்கு மாத்திரம் புலிகொடிகளை பாவிப்பதற்கான அனுமதி என்பது அங்கே உள்ள இளைஞர்கள் மாறுபட்ட திசையில் செல்லாமல் அவ்வாறு இருக்க வேண்டும் என்பது, இதெல்லாம் ஒரு அரசியல் சாணக்கிய ராஜதந்திரத்தின் உச்சம். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல எந்த ஒரு நாட்டிற்கும் மனிதாபிமானத்தின் மீது அக்கறை இல்லை, தங்களது கோரிக்கைகளின் பிறகுதான் மனிதாபிமானம் பற்றி கலைப்பார்கள், தாங்கள் ஒரு விடயத்தை செய்கின்ற பொழுது அவற்றை செய்ய மாட்டார்கள். அவ்வாறாக இவ்வாறு இந்த அதாவது வந்து சர்வதேச நீதிமன்றத்திற்கு இந்த விவகாரம் கொண்டு செல்லப்பட்டு ஒரு வழக்காகுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை இவர்கள் ஏற்படுத்தி தருவார்கள் என்றால் அதுவே ஒரு மிகப்பெரிய பங்காக இருக்கும் என்றால் இவர்களுக்கு கடமை இருக்கின்றது. இவர்களது ஆயுதங்கள் பரிச்சார்த்த களமாகத்தான் முள்ளிவாய்க்கால் இருந்தது, இவர்களது செய்மதிகள் தான் அங்கே இரவிரவாக படங்களை எடுத்து எங்கெங்கெல்லாம் ஆயுதங்கள் இருக்கின்றன, எங்கே மக்கள் இருக்கின்றன என்று கொடுத்தார்கள். அவர்கள் மக்களை குறி நோக்கி இலங்கை இராணுவம், அப்பொழுது இவர்களுடைய பங்கு என்பது இரண்டாம் தர பங்கு அல்ல, முதல் தர பங்கு. அதைவிட இந்தியா பாகிஸ்தான் போன்றவற்றின் உளவு நிறுவனங்கள் எல்லாம் நேரடியாகவே அதாவது தொலை தொடர்புகளை இடைமறித்து தகவல்கள் கொடுப்பதாக இருக்கட்டும், அல்லது இந்த ட்ரோன் எனப்படுகின்ற ஆளில்லா விமானங்களின் மூலான தரவுகளை பெறுவதாக இருக்கட்டும் செய்தார்கள். இஸ்ரேல் ஈரான் போன்றவை எல்லாம் தாங்கள் வேறு நாடுகளில் பாவிக்க முடியாது அல்லது தங்களின் புதிய தயாரிப்புகளை கொடுத்து அவற்றையெல்லாம் பாவித்து அதாவது தமிழர்களின் உயிரில் ஒரு அரசியல் விளையாடினார்கள். அந்த நிலையிலிருந்து அவர்கள் மீள்வதற்கு அவர்களை விடக்கூடாது என்றால் அவர்களுடைய பொறுப்பு குரல் இருக்கின்றது. கனடாவை பொறுத்தவரையில் கூட கனடா ஏதோ இப்பொழுது புதுமுகம் எடுக்கவில்லை, அவர்களை பொறுத்தவரையில் பொறுப்பு குரல் இருக்கின்றது. ஒரு அமைப்பு என்பது தடை செய்யப்படுகின்றது, அவர்களுக்கான நிலைப்பாட்டில் மாற்றம் ஏற்படுகின்றது, மறுபக்கமாக மக்கள் தொடர்பான நிலைப்பாட்டில் எவ்வாறாக செயற்பட்டார்கள், அதாவது ஈழத்தமிழர்கள் உலகில் புலம்பெயர்ந்து வாழுகின்ற நாடுகளில் கனடாவில் தான் கூட வாழுகின்றார்கள் என்கின்ற பொழுது அவர்களுடைய பங்கு எவ்வாறு இருக்க போகின்றது, இதற்கான விசாரணைக்கான இப்பொழுது இவ்வாறு கூறுங்கள், உக்ரைனில் ஒரு போர் நடக்கின்றது, சர்வதேச அதாவது வந்து அரசியல் போராக அமெரிக்கா தலைமையில் நடக்கின்ற போருக்கு பல பில்லியன் டாலர்களை கனடா கொடுக்கின்றது, கனடாவின் ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவரே ஒரு விசேட தூதுவராக கிறிஸ்டியா ஃப்ரீலேண்ட் அங்கு அவர் ஒரு உக்ரைனிய தொடர்பை கொண்டவராக இருக்கின்றபடியால் அவர் அங்கே சென்று அங்கே உள்ள நிலைமைகளுக்கு மேலும் உதவிகளை சேர்க்கின்றார். ஆனால் கனேடிய தமிழர்கள் என்றவர்கள் ஆற்றுப்படுகைக்கும் சரி நீங்கள் கொடியை பிடிக்கலாம் அல்லது வணங்கலாம் என்றவுடன் அவர்கள் மௌனிக்க வைக்கப்படுகின்றார்கள். மீண்டும் மீண்டும் அவர்களுக்கான செயல் திட்டம் என்ன, அவர்களுக்கு பாதிக்கப்பட்ட விடயத்தில் ஏன் உண்மையை கொண்டு வர முடியாது என்று பல கேள்விகளுக்கான விடைகளுக்கான காரணம் ஒற்றுமையின்மை. இந்த ஒற்றுமையின்மை தொடரும் மட்டும் எங்களுடைய இனம் என்பது சில வேளைகளில் நாங்கள் உண்மையிலேயே இவ்வாறு ஆண்டுக்கு ஆண்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்பதுடன் அதாவது வந்து எவ்வாறு யூத இனம் என்பது வென்றதன் பின் தனது நாட்டை வென்றதன் பின் இந்த பாஸ்ஓவர் என்கின்ற நிகழ்வை கொண்டாடியதோ அதே போன்றதொரு நிகழ்வை நாங்கள் வெல்லாமல் அல்லது ஒரு முடிவும் இல்லாமல் தொடர்வதா நிலைமை என்பது காரணமாக இருக்கின்றது என்றால் இரண்டு இடங்களும் தமிழர் தலைமைகள் தமிழர்களாலேயே பிரிக்கப்படுகின்றன, அவை ஒன்றாக்கப்படவில்லை, அவற்றின் பிரிவு எவ்வாறு அதாவது பலவீனமாக்குகின்றது என்பதற்கு தற்போதைய இலங்கை அரசியல் நிலவரம் அனுமதிக்குமே பாடம். தமிழ் பகுதிகளில் எட்டு சிங்கள பெரிய பிரதான கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எந்த நாளும் இல்லாத அளவு, தமிழர்களின் வரலாற்றில் என்றுமே இல்லாத அளவு இன்று எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை சிங்கள கட்சிக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அது மக்களுடைய வெறுப்பு, அவ்வாறான வெறுப்புகள் அல்லது தமிழர்கள் பலமாக உள்ள இடங்களில் வாக்குகளை பிரிக்காமல் இருப்பதற்கு நாங்கள் அவர்களை தட்டி கொடுக்கக்கூடாது, அவர்களை தட்டி கேட்க வேண்டும். இதன் மூலம் நீங்கள் என்ன சாதிக்கின்றீர்கள், பேரம் பேசலில் ஏன் வெற்றி பெற்று உங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகளும் விசேட ராஜதந்திர கடவுச்சீட்டுகளும் அதன் மூலம் கிடைக்கின்ற பரிவர்த்தனைகளுக்காக இந்த நாங்கள் சாதாரணமாக இறுதியில் இருந்த 100,000+ மட்டும் இதில் கணக்கெடுக்க முடியாது, தங்களை ஆகுதியாக்கிய 40,000+ அந்த போர்க்காலத்தில் இருந்த 200,000+ போன்றவர்களுக்கான விடை தேடல் என்பது தமிழர்களின் கையில் இருக்கின்றது என்பதை தமிழர்கள் நிச்சயமாக உணர்வார்களாக இருந்தால் வெற்றி நிச்சயம். அவர்கள் தலைமைகளை தட்டி கேட்க வேண்டும், மௌனமாக கடந்து செல்லக்கூடாது. அதுதான் தற்போதைய நிலைமை.
0: நன்றி சுரேஷ் நிகழ்ச்சியில் கலந்துணமைக்கு. 17 ஆண்டுகள் கடந்த பொழுதிலும் இன்னும் தமிழர்கள் மத்தியில் இருக்கின்ற கேள்வி ஒன்றாகத்தான் இருக்கின்றது. அந்த கேள்வி தொடர வேண்டுமா அல்லது அந்த கேள்விக்கான முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டுமா என்பதனை மக்களும் அரசியல்வாதிகளும் தான் தீர்மானிக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றார்கள். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்களுக்கு நன்றி சுரேஷ்.
1: நன்றி ராம். நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம்.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 121 City View Drive, Etobicoke-ல் On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation. Can Smile Dental, Orthodontics, Implants, Oral Surgeries, Emergency Dental Care, Dr. Bobby Chandy, 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம், Asia, Europe, Middle Eastில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் Dr. R. Mohan Dental Office இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற Dr. Bobby Chandy, Dixie and Dundas, இலக்கம் 3033 Palstan Road, Unit 206, 905-949-5656, 905-949-5656. Can Smile Dental. மிசிசாகா ஜெய துர்கா தேவஸ்தான விக்ன விநாயகர் அலங்கார உற்சவம் May 14 காலை கணபதி ஹோமம், 19 மாம்பழ திருவிழா, 20 புதன்கிழமை தேர் வெள்ளோட்டம் காலை 10 தொடக்கம் 11:30 வரை, மாலை மஞ்சம், 21 வேட்டை திருவிழா, 22 சப்பரம், 23 காலை தேர் உற்சவம், 26 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம் ஜெய துர்கா தேவஸ்தானம், 18-8 ட்ரூ ரோட், மிசிசாகா, hindumission.ca. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. Scarborough, Midland and Ellesmere, 416-757-1000. MyMechanicAuto.ca. CMR Tamil FM, 101.3 செய்திகள்.
0: இலங்கை வெளிவுகார அமைச்சின் மின்னணு ஆவண சான்றளிப்பு முறைமையில் ஏற்பட்டுள்ள அவசர தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அனைத்து ஆவண சான்றிழப்பு சேவைகளும் மறு அறிவித்தல் வரை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. இலங்கைக்கு சென்றிருக்கின்ற சர்வதேச கிரிக்கெட் அமைப்பின் ICC பிரதிநிதிகள் ஜனாதிபதியை சந்தித்துள்ளனர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர்களின் மனு மீது முடிவெடுப்பதற்கு காலக்கெடு நிர்ணயிக்கப்படவில்லை என்று தமிழக சட்டசபை சபாநாயகர் பிரபாகர் தெரிவித்துள்ளார். பிரிட்டிஷ் கொலம்பியாவில் பதிவான ஹண்டா வைரஸின் ஆண்டிஸ் தீவுக்கான தொற்று பாதிப்பை ஆய்வக பரிசோதனை மூலம் உறுதி செய்திருக்கின்றனர். காசா பகுதியில் நேற்று இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல்களில் குறைந்தது 8 பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
3: உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற விலைகளில் வீட்டுக்கு தேவையான அப்ளையன்ஸ்கள் தளபாடங்களை பெற்றுக்கொள்ள நம்பிக்கையான ஓர் இடம் தி பிரிக் அவுட்லெட் மாத்திரமே. டாப் பிராண்டுகளுக்கு குறைந்த விலை என்ற உறுதியோடு உங்களை வரவேற்கிறது தி பிரிக் அவுட்லெட். 60 விதமான கழிவில் தளபாடங்கள், மேட்ரஸ்கள், அப்ளையன்ஸ்கள், சில அப்ளையன்ஸ்கள் கொள்முதலிலும் குறைந்த விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம். இவ்வார இறுதியில் $150 கிஃப்ட் கார்டை வெல்லும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள். கனடியன் லோரன் சந்திப்பில், இலக்கம் 1165 கேனடி ரோடில், தி பிரிக் அவுட்லெட், 416-751-2150, 4167551.
0: புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் 130,000 டாலர் வரையில் HST ரிபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கரங்கில் புத்தம் புதிய வீடுகளை நீங்கள் கொள்வனவு செய்வதற்கு அரிய வாய்ப்பை வழங்குகின்றார் லக்ஷன் கந்தசாமி. பிக்கரிங்கில் புத்தம் புதிய ஃப்ரீஹோல் டவுன் ஹவுஸினை 699,000 டாலரிலிருந்து சொந்தமாக்கும் வாய்ப்பு வழங்கப்படுகிறது. அலையுங்கள் 416-888-8044. சிங்கிள் கராஜ் மற்றும் டபுள் கராஜ் டவுன் ஹவுஸ் க்ளோசிங் 2027 ஃப்ரீ அசைன்மெண்ட், லிமிடெட் எண்ணிக்கையிலான டவுன் ஹவுஸிலே இருப்பதனால் முந்திக் கொள்ளுங்கள். அத்துடன் சிங்கிள் கராஜ் டிட்டாச் வீடுகள் 800,000 இருந்தும் டபுள் கராஜ் டிட்டாச் வீடுகளை 983,000 டாலரிலிருந்தும் பெற்றுக் கொள்ளலாம். அலையுங்கள் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044, 416-888-8044, லக்ஷன் கந்தசாமி.

0: 8:45 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். கனேடிய தமிழர் சமூகம் கனேடிய தமிழ் மாணவர் சமூகம் விடுக்கும் அறிவித்தல். 2009 தமிழர் தாயகமான முள்ளிவாய்க்காலில் பல்லாயிரக்கணக்கான எங்கள் மக்கள் ஆண் பெண் குழந்தைகள் என எந்த பாகுபாடுமின்றி கொல்லப்பட்டு 17 நிறைவடைகின்றன. அந்த காலகட்டத்தில் பலியான அப்பாவி பொதுமக்களை நினைவு கூறவும் தமிழின அழிப்புக்கான நீதி கூறியும் உலகெங்கும் வாழும் தமிழ் மக்கள் தவம் இருக்கும் நாளாக மே 18 அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இம்முறை 2 இடங்களில் நினைவேந்தல் நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. இன்றைய தினம் 11 முதல் பிற்பகல் 1 வரை 90-50 பிரமிலி ரோட் செங்கூசி பார்க்கில் அமைந்திருக்கின்ற தமிழர் இனப்படுகொலை நினைவு தூபியில் இந்த நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. 2 நிகழ்வு ஸ்காப்ரோ டவுன் சென்டர் அருகில் அல்பர்ட் கேம்பல் ஸ்குவேரில் நடைபெறவிருக்கின்றது. இந்த நினைவேந்தல் நிகழ்வுகளில் அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு கனேடிய தமிழ் மாணவர் சமூகமும் கனேடிய தமிழர் சமூகமும் அன்போடு அழைக்கின்றன. தொடர்புகளுக்கு 437-431-93-0 அல்லது 647-914-2178 437-431-93-0 அல்லது 647-914-2178
1: Everything okay? No problem, Dijinam.
2: Bar kalam closing da. Tadikira nadi.
3: The customer you're trying to reach is not available.
4: Prithi Selvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selutthi kundurukkundirkala. Ungal mortgage kalai vangikku maattavum. Call Prithi Selvam. 416-268-0155. 416-268-0155. 0155
1: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
2: செல்லம் இல்லடா செல்வம்.
1: சரி சரி.
5: மிஸ்ஸஸ் ஆகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
6: Nissan Head to Head Event. இப்பொழுது Morningside Nissan இல் Approval Credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 Finance இல் Demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra க்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 Free Oil and Filter Change. கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் Approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.

0: ஏஷியன்ஸ் வழங்கும் மெகா சேல் இடம்பெறுகின்றது. இன்றைய ஸ்டோ முழுவதிலும் 80% வரை தள்ளுபடி விலையில் பொருட்களை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அழகான காஞ்சிபுரம் சேலைகள், மைசூர் சில்க், பனாசிரி மற்றும் சாஃப்ட் சில்க், ஃபேன்சி சாரீஸ் அனைத்தும் 40% முதல் 70% சிறப்பு தள்ளுபடி விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம். ஹாஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், பிரைடல் லெஹெங்காஸ், சல்வா செட்ஸ் அனைத்தும் 50% முதல் 80% தள்ளுபடி விலையில். பிளவுசஸ் வெறும் $5 to $15 வரை. அண்டர்ஸ்கர்ட், ஷேப் வேர் மற்றும் நைட் வேர், லெகிங்ஸ் எல்லாமே அன்பீட்டபிள் ப்ரைஸில் கிடைக்கின்றன. ஆண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஷர்வானி, வேட்டி மற்றும் கிட்ஸ் வேர் கூட சிறப்பு தள்ளுபடி விலைகளில் பெறலாம். இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். 36/1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் 23, ஸ்காப்ரூ, மார்க்கமன் லோரன்ஸ் சந்திப்பில் ஏஷியன்ஸ். 416-438-6568 ஏஷியன்ஸ், தி ஒன் ஸ்டாப் ஷாப்பிங் சென்டர் ஃபார் தி என்டையர் ஃபேமிலி.
1: சம்மர்ல ஒரு சம்ம மியூசிக் ஷோ.
2: வணக்கம் டொரண்டோ, திஸ் இஸ் சின்மயி. நான் உங்களை சந்திக்கிறதுக்கு வரே, உங்களுக்காக பாட இருக்கேன்.
3: கிளுகிளுப்பான ஒரு பார்ட்டி நைட் இருந்தால் சூப்பரா இருக்கும்.
4: வணக்கம் டொரண்டோ மக்களே, ஐ ஹேவ் சம் எக்ஸைட்டிங் நியூஸ் ஃபார் யூ. மேஜிக்கல் மியூசிக்கல் நைட். Grab your tickets and let's celebrate the 4th of July together.
5: Soul and Fire, star singers Chinmayi மற்றும் Andrea ஒரே மேடையில் ஜூலை 4 விட்பி இவென்ட் சென்டரில். Book now to get attractive discounts. Soul and Fire. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை. இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462 மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவிஐயில் மலரும் மொட்டுக்கள்.
0: டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 16°C. இன்றைய நாள் சூரிய வெளிச்சத்தோடு முகில் கூட்டம் நிறைந்து காணப்படும். டொரண்டோ பெரும்பாகத்திற்கு மஞ்சள் நிற கடும் வெப்பநிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்று காற்றுடன் கூடிய உணர்நிலையோடு சேர்த்து 36°C வரையில் வெப்பநிலை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று அதிகூடிய வெப்பநிலை 30°C, குறைந்த வெப்பநிலை 19°C. மாலை வேளையில் சில இடங்களில் லேசான மழை தூறல்களுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுவதாக வானிலை அவதான் நிலையம் அறிவித்திருக்கின்றது. இன்று முள்ளிவாய்க்கால் 18 நினைவு தின நிகழ்வுகள் டொரண்டோவில் 2 இடங்களில் இடம்பெறுகின்றன. காலை 11 ஒரு மணி வரையில் இடம்பெற இருக்கின்ற நிகழ்வு பிராம்டன் சிங்கூசி பார்க்கில் இடம்பெற இருக்கின்றது. அதேபோன்று மாலை 6 ஆரம்பமாகின்ற நிகழ்வு ஸ்காப்ரோ அல்பர்ட் கேம்பல் ஸ்குவேரில் நடைபெறவிருக்கின்றது. அந்த தகவலோடு நான் இன்றைய ஒலிபரப்பிலிருந்து விடைபெற இருக்கின்றேன். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இரவு ஒலிபரப்பு 9 ஆரம்பமாகும். 24 ST2 அலைவரிசையில் தமிழ் ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். 9 பல்கலாச்சார நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகும்.

0: at Win Lifetime. Call 905-206-1008.
1: घर कहीं भी लेना हो